0: इति श्रीमच्छंकराचार्य विरचितं गंगाष्टकं संपूर्णम्।
1: தெய்வீய ராகத்தில் தொடர்ந்து சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம் பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் காப்பி.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55, 7 மலரும் காலை மலர், இதில் செவிச்செல்வம் வழங்குகிறார் முனைவர் லி சிவகுமார் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 நேயர்களின் மனம் தொட்ட பாடல்கள் இதயராகமாய். காலை மணி 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் சதுரங்கம் சவால் சாதனை, உலக செஸ் நாளை முன்னிட்டு இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள் பங்குபெறும் நேரலை. நேயர்கள் பங்கேற்க 4-3-1 இணைப்பு எண்ணோடு 240-102-1, 246-102-1 வாட்ஸ்அப் எண், 938-546-102-1. காலை 10 போடு ஆட்டம் போடு, 10:30 இதயத்தை திருடாதே, மனதை திருடிவிட்டாய் ஆகிய திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க நேரலை, 12:10 மங்கையர் உலகம் தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இன்று நிழலும் நிஜமானது, 1 கேட்டு ரசிக்கலாம் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், முருங்கையில் மதிப்பு கூட்டு பொருள்கள், நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள், 2:30 திரைக்களஞ்சியம், மணப்பாறை கா சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம், 3 இசைத்தூரல், 4 வானில் விளையாடலாம் வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ, 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்கள், மாலை 5 பொன்மாலை, ஆரவாரம் வருவதோ 6:00, 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள், 6:30 மாநில செய்திகள், 7 உற்சாகம் உச்சம் வெற்றி கொடி கட்டு, இளம் தொழில் முனைவோர் என் லாவண்யா அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45, 7:25 உழவர் உலகம் திட்டமிட்ட விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தொட்டியம் வி சுப்பையா அவர்கள், இன்றிரவு 8:05 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரம், தொடர்ந்து இரவு இசை இனிமை. ஒன்பது 15 இனிய ராகம், 10 கேட்டு ரசிக்கலாம் ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 அரங்க

0: இசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், பகல் 12:10க்கு சங்கீத சாரல், வானொலிக்கு 90 பன்னிசை பாடகர் சிவனேசன் ஓதுவார் பாடியுள்ள இசை விளக்கம் இடம்பெறும். மாலை 5:30க்கு NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 8:15க்கு நாடாளுமன்றத்தில் இன்றிரவு 7:10க்கு திருப்பத்தூர் மாவட்ட செய்தி மடல், 9:15க்கு செய்திச் சுடர், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜோர்டான் மீது கடந்த 17 ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹூசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன், பாடியவர் MS சுப்புலட்சுமி.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவுகூரப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில், குறிப்பாக வடமொழி புராண மரபில், சந்திரன் ஆண்பாளாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்ல அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண் முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 240,000 மைல்கள். பூமியின் கால கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக்கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதி இருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் 1-2 நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடைய

0: என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

6:15 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுவே கடவுள். இனி திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் முதலில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

மகிழ்ச்சியான பிரார்த்தனை மன தெளிவை தருகிறது. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 6:22. இனி வரும் பாடல் பிரியா பிரகாஷ் பாடியது.

0: மனதில் உதயமாகும் எண்ணம் விரைவில் செயலாக வடிவெடுக்கிறது. அமைவது எதுவாயினும் அதை இறைவன்மயமாக்குவது ஆன்றோர் செயல். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இதுவரை பக்தி மனம் வீசியது ஆனந்தராகம். மீண்டும் ஆனந்தராகம் நாளை காலை மணி 6:15. இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1. நேரம் 6:35.
1: உழவு சொந்தங்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 4 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம்,
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: வயக்காடு.
5: எனக்கு
6: ஒரு விஷயம்
5: தெரிஞ்சாடா.
6: இந்த வேளாண் பொறியியல் துறை மூலமா விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில வேளாண் இயந்திரங்கள்லாம் கொடுக்கறாங்களாமே.
5: ஆமா,
6: எனக்கு அந்த தகவல் தான் உடனே வேணுண்ணே.
5: தம்பி, நம்ம நாமக்கல் மாவட்டம் இருக்குல்ல,
6: ஆமா,
5: அங்க 3 புல்டோசர், 15 டிராக்டர், மண் அள்ளுற JCB வண்டி 2, இட்டாச்சி வகை மண் அள்ளும் ட்ரக்கு 1, இதெல்லாம் வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. இது இல்லாம டிராக்டர்ல இயங்குற 5 கலப்பை, 9 கலப்பை, சட்டி கலப்பை, ரோட்டாவேட்டர், வைக்கோல் கலைஞரும் கருவி, சோளத்தா இருக்கிற கருவி, நிலக்கடலை செடியை புடுங்குற கருவி, தென்னை மட்டையை தூளாக்குற கருவி, நிலக்கடலை செடியிலிருந்து நிலக்கடலையை பறிக்கிற கருவி, டிராக்டர், ட்ரெய்லர், இந்த மாதிரி எக்கச்சக்க உபகரணங்களை வேளாண் பொறியியல் துறை மூலமா விவசாயிகளுக்கு வாடகைக்கு கொடுக்குறாங்கப்பா.
6: அம்புட்டு ஃப்ரீயாவா கொடுக்குறாங்க?
5: கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. அதே எப்படி தம்பி கொடுப்பாங்க ஃப்ரீயா? டிராக்டரோட இணைப்பு கருவி சேர்ந்ததுன்னா மணிக்கு 500 வாடகை, புல்டோசர் 1 மணி நேரத்துக்கு 1,230 வாடகை, சக்கர வகை மண் அள்ளுற இயந்திரம் 1 மணி நேரத்துக்கு 890 ரூபா, டிராக்கு வகை மண் அள்ளுற இயந்திரம் மணிக்கு 1,910 ரூபா. இப்படி இந்த ரேட்ல வாடகைக்கு கிடைக்கும்.
6: இவ்வளவு எதுக்கு மூச்சு மூட்டை பேசிட்டு இருக்கிய? எனக்கு தேவை மண் அள்ளி தூவி விடுற ஒரு இயந்திரம்.
5: எனக்கு கோபம் வருது. ஏன்பா இவ்வளவு விவரம் சொன்ன பிறகு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு விஷயத்தை கேக்குறியப்பா.
6: எனக்கு தேவையானதான சொல்ல முடியும்.
5: சரி, அது என்ன மண் அள்ளி தூர இயந்திரம்? அது புதுசா இல்ல இருக்கு. மண் அள்ளுறது சரி, அதை ஏன்பா தூவி விடணும்?
6: அண்ணே, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட தொல்லை தாங்க முடியலண்ணே. எப்ப காலையில கூண்டு திறந்து விட்டாலும் அவங்களுடைய கோழி என்னுடைய நிலக்கடலை தோட்டத்துலதான் வந்து நிக்குது. இதனால எனக்கு எக்கச்சக்க பாதிப்புண்ணே.
5: ஓ,
6: அதான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய அளவுல மண்ணை வாரி இறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேண்ணே. அதுக்கு தான் ஒரு இயந்திரம் வேணும்னு கேட்டேன்.
5: தம்பி, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கப்பா, மண்ணை வாரி இறைச்சா தூசி கிளம்பும், கோழிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், மனுஷனுக்கும் நுரையீரல்ல பிரச்சனை ஏற்படும். நான் சொல்றத பொறுமையா கேளு. இங்க வா, உட்காரு.
6: உட்காரதுனால என்ன வேலைண்ணே? என்ன என்ன ஆக போகுதுனே?
5: நீ உட்காருப்பா, கோவப்படாத. இப்படிதான் உட்காரு. இப்ப கண்ணை மூடு.
6: மூடிட்டேன்.
5: உதட்டை மட்டும் அப்படி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. பல்ல லைட்டா தெரியற மாதிரி ஈன்னு வச்சுக்கிட்டியா?
6: வச்சுக்கிட்டேன், வச்சுட்டேன்.
5: கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருப்பா.
6: ஏன்பா,
5: ஒருவேளை அந்த கடுப்பேத்தின பக்கத்து வீட்டுக்காரன் நான் தானா?
6: பின்ன

0: போச்சு.
1: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: சரி, எதுக்கும் நானும் ரெண்டு தண்ணி பீச்சி அடிக்கிற இயந்திரத்தை இ வாடகை 2.0 செயலியில ஆர்டர் பண்ணிடுறேன்.
2: எதுக்கு?
0: எதுக்கா? நீ வாரி இறக்குற மண்ணை தூசி தட்டி தண்ணி ஊத்தி குழப்பி செங்கல் சூளையா
2: மாத்திடத்தான். அப்படி ஒரு இயந்திரம் ஆர்டருக்கு இல்ல. தீயணைப்பு துறைக்கு தான் போன் பண்ணணும்.
0: போடுறேன், போனை போடுறேன். எனக்கு வயிறு பத்துக்கிட்டு எரியுதேப்பா.
2: இதுக்காண்டி கூப்பிட்டா அவங்க 10,000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க.
0: அப்படியா? அப்போ பத்திக்கிட்டு எரிஞ்சது அணைஞ்சு போயிடுச்சுப்பா. நான் கிளம்புறேன்ப்பா.
3: நீ படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மாடித்தோட்டம் குறித்த ஒரு நாள் நிலைய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் பலதரப்பட்ட மருத்துவ குணங்களை கொண்ட காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குழித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி போன்றவை குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நமது அன்றாட ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதோடு ரசாயனம் இல்லாத உணவு கிடைக்கப்பெறுகிறது. இப்பயிற்சியில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளோர் 0431 என்ற முன்னிணைப்போடு 296-28-54 மற்றொரு எண் 88-38-12-67-30 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு இந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்த கொடிய நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவான பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசியினை போட்டுக் கொள்ளுமாறும், எந்த ஒரு கால்நடையும் இந்நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டில் காரிஃப் பருவத்தில் குறுவை நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் எல் நினோ நிகழ்வு காரணமாக வெப்பநிலை அதிகமாகவும் பருவமழையின் அளவு குறையவும் வாய்ப்புள்ளது என்பதால் இயற்கை சேதாரங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விவசாயிகள் தங்களது நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் குத்தகைதாரர் உட்பட அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். குறுவை நெற்பயிருக்கு ஏக்கருக்கு 786 ரூபாய், பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கிளைகளில் இந்த காப்பீடு தொகையினை செலுத்தி ரசீதினை பெற்றுக் கொள்ள வேண்டும். பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்ப படிவம், முன்மொழிவு படிவம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், ஆதார் நகல், ஆதார் எண் இணைக்கப்பட்ட EKYC பூர்த்தி செய்யப்பட்ட வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்றவை தேவை. குறுவை நெற்பயிருக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. விவசாயிகளே, இறுதி நாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
4: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் முருங்கையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் திட்டமிட்ட விவசாயம், திருச்சிராப்பள்ளி தொட்டியம் வி சுப்பையா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்துவிடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள், ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
1: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டபோது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93வது நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்காட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும் சுப்மன் கில் 77 ரன்னும் விராட் கோலி 74 ரன் எடுத்து

0: போதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆறு மணி 55 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று சர்வதேச சதுரங்க தினம். பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பின் வழிகாட்டுதலின்படி 1966 முதல் சர்வதேச சதுரங்க விளையாட்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 20 தேதி கொண்டாடப்படுகின்றது. மதியூகமும் தந்திரமும் கொண்ட விளையாட்டாக மட்டுமல்லாமல் கலையாகவும் அறிவியலாகவும் கூட சதுரங்க விளையாட்டு வர்ணிக்கப்படுவதுண்டு. நாடுகளிடையே நேர்மை, சமத்துவம், பரஸ்பர மரியாதை, புரிதலை ஊக்குவிக்கிறது சதுரங்க விளையாட்டு. நவீன மரபியலின் தந்தை என அழைக்கப்படும் ஆஸ்திரியாவின் கிரிகோர் யோகன் மெண்டல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1822. தாவரவியல் ஆய்வாளரான இவர் மரபியல் பண்புகள் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுவதை கண்டறிந்தார். இவை மெண்டலின் விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அறிவியலாளரும் விண்வெளி ஆராய்ச்சி நிபுணருமான ரோத்தம் நரசிம்மா பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1933. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விண்வெளித்துறையில் பணியாற்றிய இவர் சந்திராயன் 1 விண்கலம், ASLV செயற்கைக்கோள் ஆகியவற்றை செலுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர். நிலவில் மனிதன் கால்பதித்த நாள் இன்று. ஆண்டு 1969. 11 சந்திரனில் இறங்கிய மனிதர்களை தாங்கிய முதல் விண்கலம். 1969 ஆண்டு ஜூலை 20 தேதி நிலவின் மேற்பரப்பில் இறங்கியது. நீல் ஆம்ஸ்ட்ராங், மைக்கேல் கொலின்ஸ், எட்வின் ஆல்ட்ரின் என்ற 3 விண்வெளி வீரர்களுடன் சென்ற கொலம்பியா விண்கலத்தில் கொலின்ஸ் இருந்து கொள்ள ஆம்ஸ்ட்ராங் நிலவின் மேற்பரப்பில் மனித இனத்தின் முதல் காலடி தடத்தை பதித்தார். மனிதனை பொறுத்தவரை இது சிறிய காலடி, ஆனால் மனித இனத்திற்கு இது மிகப்பெரிய பாய்ச்சல் என்று கூறினார் ஆம்ஸ்ட்ராங். சுவாமி விவேகானந்தரையும் சகோதரி நிவேதிதாவையும் அன்னையாக இருந்து வழிநடத்தியவரும் ராமகிருஷ்ண மடங்களை ஏற்படுத்தியவருமான அன்னை சாரதாதேவியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1920. இறைத்தன்மையையும் இயற்கையின் மேன்மையையும் உணர அன்னை சாரதாவிற்கு பள்ளிக்கூடம் தேவையற்றதாக இருந்தது. சகோதரி நிவேதிதாவுக்கு இவர் எழுதிய கடிதம் இப்படியாக அமைந்தது. என் செல்ல மகளே நிவேதிதா, பிரபஞ்சத்தின் இசையை இறைவன் எல்லா ஒலியிலும் வைத்திருக்கிறான். அவை அசையும் போது அவற்றை ஒலிக்கச் செய்கிறான். அதோ தெரியும் தட்சிணேஸ்வர், அதற்கு எதிரே இருக்கும் ஆலமரம் தன்னுடைய 1000 நாவுகளால் அந்த இசையை பாடுகிறது என்று ஆலமரத்தின் இலைகளை சாரதா அன்னை அவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்திய மலையேற்ற வீராங்கனை மாற்றுத்திறனாளி அருணிமா சின்ஹா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1989. 2011 ஏப்ரல் மாதம் 11 தேதி நிகழ்ந்தது கொடுமையான ரயில் விபத்து. ஓடும் ரயிலில் கொள்ளையர்களிடம் ஒற்றையாளாய் போராடி ரயிலிலிருந்து தூக்கி எறியப்பட்டு தன் இடதுகாலை இழந்த அருணிமா அங்கிருந்து எழுந்து நம்பிக்கை விஸ்வரூபம் எடுக்க உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் தன் செயற்கை காலை அழுத்தமாக ஊன்றி நின்றார். தண்டவாளத்தில் பேரிழப்பை தொட்ட நான் உலகின் உச்சியில் மீண்டும் புதிதாக பிறந்தேன் என்கிறார் அருணிமா சின்ஹா. 2014 ஆண்டு நமது பாரத பிரதமர் அருணிமாவின் சுயசரிதையான பார்ன் அகெயின் ஆன் தி மவுண்டன் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். திரைப்பட இயக்குநர், திரைக்கதை ஆசிரியர், நடிகர் என பல பரிமாணங்கள் கொண்ட எஸ் ஜஸ்டின் செல்வராஜ் என்ற எஸ் ஜே சூர்யா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1968. இவர் இயக்கிய முதல் திரைப்படம் வாலி வெற்றி பெற்றது. பின்னர் குஷி, நியூ போன்ற 20 மேற்பட்ட திரைப்படங்களை நடித்தும் இயக்கியும் உள்ளார் எஸ் ஜே சூர்யா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இல்லாதது எண்ணினால் குறைகள் ஆயிரம், இருப்பது எண்ணினால் நன்றிகள் ஆயிரம். நம்மிடம் இல்லாதது என்னன்னு கேட்பதற்கு முன் நம்மிடம் என்ன இல்லைன்னு எண்ணி பாருங்க, பார்வையை மாற்றுங்க. பல நேரங்களில் வாழ்க்கையை நினைத்து விட அழகா இருப்பதை உணரலாம். காலை நல் வாழ்த்துக்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: செவிச்செல்வம். வழங்குபவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.
3: குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு. இந்த நூல் முழுமையா இப்ப கிடைக்கல. ஆனா 1880களில் இந்த நூல் அழியாம இருந்துச்சுன்னு எஸ் வையாபுரி பிள்ளை பதிவு செய்கிறாரு. அவரு புறத்திரட்டுங்கிற நூலை வெளியிட்டாரு. அந்த நூலில் 19 குண்டலகேசி பாடல்கள் இருக்கு. அந்த 19 பாடல்களை எடுத்து அதுக்கு உரை எழுதி குண்டலகேசிங்கிற பேரில் 1964 ஆண்டு போவே சோமசுந்தரனார் வெளியிட்டாரு. குண்டலகேசி நூல் முழுமையாக கிடைக்காததால நீலகேசி மூலமாக தான் நாம் குண்டலகேசி பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க முடியுது. குண்டலகேசியோட கதை பௌத்த சமய தேரி கதாங்கிற நூலில் இருக்குது. இந்த கதையை சக்கரவர்த்தி நயனார் தன்னுடைய நீலகேசி பதிப்புரையில் வெளியிட்டிருக்காரு. குண்டலகேசி புத்தர் காலத்தில் வாழ்ந்தவளா கருதப்படுறான். அவள் ராஜகிரகங்கிற ஊரில் வாழ்ந்த கருவூல அதிகாரியின் மகளாக பிறந்தான். அவளோட உண்மையான பேர் பத்ரா. அவள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கொள்ளைக்காரனான சத்தூக்கன்கிறவனை விரும்பினான். அவனை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டா. அவன் கிடைக்கலனா தற்கொலை செஞ்சு செத்துருவேன்னு அப்பாவை மிரட்டினான். தன் மகள் மேலே உயிரையே வச்சிருந்த குண்டலகேசியின் அப்பா தன் மகளுக்கு சத்தூக்கனை திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணார். மகளுக்கு திருமணமும் செஞ்சு வச்சாரு. குண்டலகேசியும் சத்தூக்கனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் குண்டலகேசிக்கும் சத்தூக்கனுக்கும் இடையில முரண்பாடு வந்துச்சு. சத்தூக்கன் இந்த முரண்பாடு பெருசாச்சுன்னா நாம் மீண்டும் சிறைக்கு போக வேண்டி வருமோன்னு பயந்தான். தன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை காப்பாற்றிக்க நினச்சான். அதனால் குண்டலகேசியை கொண்டுட்டு அவளோட நகைகளை எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடலாம்னு முடிவு பண்ணான். குண்டலகேசியை மலை உச்சிக்கு அழைச்சிட்டு போனான். மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்தான். குண்டலகேசிக்கு இது தெரிஞ்சிருச்சு. அவள் தன்னை கொல்ல வந்த கணவனை மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டான். தன் உயிராக நினச்ச கணவனே நம்மை கொல்ல வந்துட்டான்னு நினச்சி கவலைப்பட்டா. அந்த காலத்தில் ஜைன சமய துறவிகள் எல்லாம் மலைப்பகுதிகளில் வசித்தாங்க. அவங்க குண்டலகேசியை பார்த்தாங்க. ஜைன சமய துறவிகள் குண்டலகேசிக்கு ஜைன சமய தத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஜைன சமய தத்துவத்தில் தேர்ச்சி பெற்ற

0: குண்டலகேசி சி அந்த தத்துவத்தை பரப்ப நினைச்சா. வாதம் மூலம் சென்ற இடங்கள்ல எல்லாம் ஜைன தத்துவத்தை பரப்புனா. பௌத்த துறவியான சாரிபுத்தர்கிட்ட வாதம் செய்ய முடிவு செஞ்சா. அவ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சாரிபுத்தர் பதில் சொன்னாரு. கடைசியா சாரிபுத்தர் குண்டலகேசி கிட்ட ஒன்று என்பது என்ன அப்படின்னு கேட்டாரு. குண்டலகேசிக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல. இந்த ஒன்று என்பது என்னங்கிற கேள்விக்குரிய பதிலாகத்தான் குண்டலகேசி விளக்குற பௌத்த தத்துவம் இருக்குது. புத்தரின் சிந்தனைகளுக்கு உரை எழுதின ஆறு ஆகச்சிறந்த உரையாசிரியர்களை ஆறு அணிகலன்கள்னு அழைக்கிற மரபு பௌத்தத்தில் இருக்கு. இந்த ஆறு பேத்துல தமிழக திண்ணாகரும் தர்மகீர்த்தியும் இடம்பெற்றிருக்காங்க. இப்படி காஞ்சிபுர யோகாச்சார பௌத்த சிந்தனையை பரப்புன திண்ணாகர் தர்மகீர்த்தி வழியில குண்டலகேசியும் எழுதப்பட்டிருக்கு. யோகாச்சாரம்ங்கிற சொல் யோகம் ஆசாரம்ங்கிற இரண்டு சொற்களால் ஆனது. யோகம்ங்கிற சொல்லுக்கு தியானம் மன ஒருமைப்பாடுன்னு பொருள். ஆசாரம்னா பின்பற்றுதல். மன ஒருமைப்பாட்டுக்குரிய நடைமுறையை பின்பற்றும் வழிய சொல்ற நெறியா இருக்கிறதுனால இந்த நெறிக்கு யோகாச்சாரம்னு பெயர் வந்துச்சு. இந்த நெறி விஞ்ஞானம்ங்கிற அறிவுணர்ச்சி பற்றி பேசுறதுனால விஞ்ஞானவாதம்னு அழைக்கப்பட்டுச்சு. யோகாச்சார நெறி காலம் அதாவது டைம்ங்கிற ஒண்ண ஏத்துக்கிறது இல்ல. அது ஓடிக்கிட்டே இருக்கிற ஆத்த சான்றா காட்டுது. ஒரு நொடிக்கு முன்னாடி இருந்த தண்ணி இப்ப இல்ல, ஏன்னா அந்த தண்ணி ஓடிடுச்சு. இதே போல நம்ம வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நொடிக்கு முன்னாடி இருந்த நாம இப்ப இல்ல. இந்த சிறிய மாற்றம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல, ஆனா அந்த மாற்றம் பெருசாகும் போது நல்லா தெரியுது. குழந்தையா பிறக்கிறோம், இளமைத்தன்மை அடைகிறோம், மெல்ல மெல்ல மூப்பு அடைகிறோம். இப்படி ஒவ்வொரு நொடியும் பழமை செத்து புதுமை தோன்றுகிறது. தோற்றம் வளர்ச்சி தளர்ச்சிங்கிற வளர்ச்சி போக்குல கன அழிவு கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஆனால் அந்த ஒவ்வொரு கன அழிவையும் யோகாச்சார பௌத்தம் கணக்குல எடுத்துக்குது. இந்த ஒவ்வொரு கன அழிவையும் குண்டலகேசி பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மீளிமு வியல்பும் இன்னே மேல்வரு மூப்புமாகி நாலு நாட்சாகின்றாமே நமக்கு நாம் அலாததென்னே அப்படின்னு பதிவு செய்யுது. இந்த பாடல்ல குண்டலகேசி கேட்கிற கேள்வி கூர்மையானது. இப்படி ஒவ்வொரு கணமும் செத்துக்கிட்டு இருக்க நாம ஏன் நம்ம நினைச்சு அழுகிறது இல்லைன்னு கேக்குது. ஆமா, நாம ஒவ்வொரு கணமும் செத்துக்கிட்டே இருக்கிறோங்கிறத நாம மறந்துடுறோம். அதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்ச்சியோட இருக்கணுங்கிறதையும் நன்மை செய்யணுங்கிறதையும் யோகாச்சார பௌத்தம் வலியுறுத்தது. நாமும் தான் மாறி பார்ப்போமே, நன்மைகள் பல செய்து பார்ப்போமே.
1: செவிச்செல்வம். வழங்கியவர் முனைவர் லி சிவகுமார் அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஃப்ரம் ரெயின்போ 102.1 காலை மலர். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று புதுக்குறிச்சி துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதால துணைமின் நிலையத்துக்குட்பட்ட புதுக்குறிச்சி, காரை, சிறுகன்பூர், கொலக்காநத்தம், பாடலூர், சாத்தனூர், சா குடிக்காடு, ஐனாபுரம், அணைப்பாடி, ஈரூர், தெற்கு மாதவி, ஆலந்தூர் கேட், வரகுபாடி, தரணி, திரணிப்பாளையம், திருவலக்குறிச்சி, ஆ குடிகாடு, நல்லூர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9:30 முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை விநியோகம் இருக்காதுன்னு சிறுவாச்சூர் உதவி செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கான தகவல் இது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகளின் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 23 மாலை 4 திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவிக்கலான திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க.

வர 23ஆம் தேதி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாலை 4:30 மணிக்கு எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடைபெற இருக்க பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பான குறைகள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு விடுத்திருக்காங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்டு மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியா

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி.வி. சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால்

வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதா

0: பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர்.

0: ஒரே கொண்டாட்டம் தான்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

நெருப்புல வெந்தாலும் நிறம் மாறாம, பூமிக்குள்ள புதஞ்சாலும் மதிப்பு குறையாம, ஆபரணமாகி அழகு சேர்க்கும் தங்கத்தோட விலையும் கூடவே வெள்ளியோட இன்றைய விலை நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இனி காலை மலர்ல. தங்கம் 1 கிராம் 13,134 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 234 ரூபாய் 90 பைசாக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இனி தெரிஞ்சுக்கலாம் மேட்டூர் அணையோட நிலவரத்தை. அணையின் நீர்மட்டம் 75.14 அடியாகவும், நீர் வரத்து 19 கன அடிகளாகவும், வெளியேற்றம் 1003 கன அடிகளாகவும் இருக்கு.

கரூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற ஒன்றாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த உதவித்தொகை பெறுவதற்கு 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனும் UDID மற்றும் தேசிய அடையாள அட்டையும் கட்டாயமாக இருக்கணும். அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் எப்படி விண்ணப்பிக்கணும்னா www.tnesevai.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் வரும் December 31 விண்ணப்பிக்குமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: அரியலூர் மாவட்ட பழங்குடியினர் மற்றும் நரிக்குறுவர் மக்களுக்கான நல வாரிய உறுப்பினர் சேர்க்கை, ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை சேவைகளுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 25ஆம் தேதி ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆண்டிமடம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும், ஆகஸ்ட் 8ஆம் தேதி செந்துறை வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி தா பழூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் காலை 10 மணி முதல் நடைபெறும். முகாமில் கலந்து கொண்டு அரசு சேவைகளை எளிதாக பெற சொல்லியிருக்காங்க அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர். இந்த இருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: பரபரப்பான இந்த காலை நேரத்துல உங்க ஆரோக்கியம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நேரம் செல்போன் பாத்துட்டு இருக்காங்க, அதை தவிர்க்கறதுக்கு பெரியவங்க நாம என்ன செய்யணும் டாக்டர்?
1: மொபைல், டிவி அண்ட்

0: கிட்ஸ் அப்படின்னு யோசிச்சோம்னா இப்போ இது வந்து ஒரு இன்செப்பரபிள் காம்பினேஷன் ஆயிடுச்சு. மொபைல் போன் இல்லாம குழந்தைங்களை வளர்க்கவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் வந்து ஒரு டாக்டரா, ஒரு மனநல மருத்துவரா வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஏன் கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்டாலும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கா இருக்காங்க, வீட்டில் வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, டவுன்ல இருக்காங்க, வெளியில விளையாட விட முடியாது, பிசிக்கல் சேஃப்டிக்கு நம்ம வந்து வீட்டிலேயே வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ன்றது தேவைப்படுது, அப்படின்றதுதான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து கம்ப்ளீட்டா இதை எராடிகேட் பண்ண முடியாதுன்றத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது, அதை எப்படி நம்ம வந்து ஹெல்தியா கொண்டுட்டு போலான்னு பாக்கணும். சோ குழந்தைங்க குழந்தைங்க தான், அவங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியாது. என்ன வருதோ, என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ அதை பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு டிவைஸையுமே ஒரு குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உட்காந்து பேசணும், இதுல நீ இது இது பண்ணலாம், இது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்களோட டிவைஸை நம்ம ரெகுலரா மானிட்டர் பண்ணணும், பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று ரேண்டமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, கேஜி இல்லை ஈவன் பிரைமரி ஸ்கூல் வரைக்குமே இருக்கும்போது அந்த டைமை லிமிட் பண்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன குழந்தைங்க 2 வயசு 3 வயசுக்கெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுக்கறதே ஜாஸ்தி. இதுக்கெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் அந்த பர்டிகுலர் டைமையுமே நம்ம எப்படி கொண்டு போலாம்னா, ஒரு என்கேஜிங்கா கொண்டு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்ட்ராக்டிவான வீடியோ, இல்லைன்னா நம்ம கூட உட்காந்து பேசுறது, அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றத நம்ம அவங்க கூட உட்காந்து பேசும்போது என்ன அவங்க டிவிலேயோ போன்லயோ என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். அது ரொம்ப ஒரு ப்ராப்ளம் வரைக்கும் கொண்டு போகாம இது நமக்கு தெரியும். அண்ட் அதுக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு அடிமை ஆகாத மாதிரி நம்ம கொண்டு போறதுக்கு ஈக்குவல் இன்டர்வெல்ஸ்ல வேற ஆக்டிவிட்டிஸும் கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து போனை தவிர புக்ஸ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்துங்க, கேம்ஸ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்துங்க, மித்தவங்களோட சேர்ந்து வெளியில விளையாடுறதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா இப்போ வெளியில அனுப்ப முடியாது, அதுலதான் பிரச்சனை, அதனாலதான் நான் வீட்டுல உட்கார வச்சிருக்கேன், அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக தான் நான் போன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நம்ம வேற நிறைய யூஸ் பண்ணலாமே. இப்போ ஓகே, போன்ல வந்து விஷுவலா நிறைய இடத்துல இது வர்றதுதான் ப்ராப்ளம்ன்றப்போ, ஒரு ஆடியோ ஸ்டிமுலேட்டிங் டிவைஸ் லைக் ரேடியோ மாதிரியான டிவைஸை நம்ம யூஸ் பண்ணலாம், அதை அவங்களுக்கு பழகி விடலாம், புக்ஸை பழக்கி விடலாம். அவங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்டு புக்ஸை பழக்கி விட்டோம்னாலே மித்தது மேல ஆர்வம் கம்மியாகும். த ஒன்லி ட்ரீட்மெண்ட் டு அ பேட் அடிக்ஷன் இஸ் டு ஹாவ் அ குட் அடிக்ஷன். அதாவது நமக்கு வந்து ஒரு தீமையான ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னா, ஒரு நல்ல விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாதான் அதுல இருந்து வெளியில வர முடியும். ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவ்ஸ் யோசிங்க. பேரண்ட்ஸோட டைமுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. பட் அதுக்காக நீங்க உங்களோட கரியர்லாம் விட்டுட்டு கூடவே இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனா நீங்க இருக்கிற டைமை குவாலிட்டியா யூஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ அந்த இருக்கிற டைமை குவாலிட்டியா எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டேயை பத்தி குழந்தைகிட்ட சொல்லுங்க, குழந்தையோட டே எப்படி போச்சுன்றத கேளுங்க. என்ன எப்படி போச்சு அப்படின்னு கேட்டோம்னா பெருசா பதில் வராது. அப்போ நம்ம என்னெல்லாம் கேட்கலாம்னா, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது, என்ன விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, உனக்கு இன்னைக்கு சோகமா என்னெல்லாம் விஷயம் நடந்தது, இப்படின்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது குழந்தை சிரிக்கும் இல்ல சொல்லாது. ஆனா இதை நம்ம ரெகுலரா பழக்கப்படுத்தும் போது குழந்தை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். இது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுலயே வந்து நம்ம போன்ல என்ன பார்த்தாங்க, டிவியில என்ன பார்த்தாங்கன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதுல லைக் ஃபிளாகிங்கான ஒரு விஷயம், இந்த போன்ல நான் வந்து இந்த புதுசா கேமை டவுன்லோட் பண்ணேன், இல்ல புதுசா யாரோ என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்படி எல்லாம் சொல்றாங்கனாலும் நம்ம அதுல இருந்து அந்த ஒரு விஷயத்த கண்காணிச்சு அதை நம்ம வந்து அவங்கள அதுல இருந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து மொபைல் டிவி ஆன விஷயத்த நம்ம வாழ்க்கையில இருந்து விளக்க முடியாது, பட் அதோட சேர்ந்து எப்படி பாதுகாப்பா வாழ்றதுன்னு கத்துக்கிறதுக்கான முயற்சி.
1: போதை பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு நாளை மருத்துவ நேரத்துல சொல்ல இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர். பச்சை நிற காய்கறிகள் நம் உடலின் காவல் அரணிகள். வண்ண வண்ண காய்கறிகள் வாழ்வை

மாற்றும் மா மருந்துகள். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ 1 க்கு 22 ரூபாய், கத்திரிக்காயும் அவரைக்காயும் 70 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் கிலோ 1 க்கு 46 ரூபாய்க்கும், மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சௌ 36, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 66க்கும், முள்ளங்கி கிலோ 1 40 ரூபாய்க்கும், கரணி கிழங்கு 96, சேனை கிழங்கு 56, சேப்பங்கிழங்கு கிலோ 1 க்கு 56 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30, கேரட் 80, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 54 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் பூ 1 க்கு 45 ரூபாய்க்கும், எலுமிச்சைப்பழம் பழம் 1 க்கு 4 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் கிலோ 1 க்கு 120 ஆகவும், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24 ஆகவும், ஆப்பிள் பழம் கிலோ 1 க்கு 300 ரூபாயாகவும், ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100 ஆகவும் விற்பனை ஆயிட்டிருக்கு.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பில் சதுரங்கம் சவால் சாதனை.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 20 சர்வதேச சதுரங்க நாள். இந்த நாள் தோன்றியதற்கான காரணங்கள், அதனுடைய வரலாறு, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சதுரங்கத்தில் அவர்களுக்குள்ள ஈடுபாடுகள், வளர்ந்து வரும் நம் பாரதத்தினுடைய பெருமை மிகு சதுரங்க வீரர்களின் பங்களிப்பு, இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம்.
2: உலக செஸ் நாளை முன்னிட்டு திரு இஸ்மயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள் நேரலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1021 மற்றும் ஒரு எண் 240-102-1.
4: கேட்டுக்கோ திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கான இ-KYC சிறப்பு முகாம் நாளை மறுநாள் அனைத்து வட்ட அலுவலக வளாகங்களிலும் உள்ள இ-சேவை மையங்களில் நடைபெறுது. இ-KYC பதிவு செய்யாதவர்கள், 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகள், பயோமெட்ரிக் விவரங்கள் பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: கருமேகங்கள் திரண்டு வர குளிர் காற்று வீச துவங்க வானம் தன்னோட கவிதைய மழை துளிகளா வரையுதான். இனி தெரிஞ்சுக்கலாம் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 to 50 km வேகத்தில் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய மேற்கு அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 km வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு இந்த நாட்களை செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: டிச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை ரசித்தது காலை மலர். நேரம் இப்பொழுது 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை 19 அமர்வுகளாக நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படவுள்ளன. இதனிடையே எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து முக்கிய பிரச்சினைகளையும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதால் இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின் கைப்பற்றியுள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் நடைபெற்ற விறுவிறுப்பான ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் சாதனை படைத்துள்ளது. ஆட்டம் தொடங்கிய முதல் 90 நிமிடங்கள் வரை இரு அணிகளும் எந்த கோலும் எடுக்காத நிலையில் கூடுதலாக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஸ்பெயின் வீரர் பெரோன் டோரஸ் அபாரமாக கோல் அடித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். 16 ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்பெயின் 2வது முறையாக உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பிஇ பிடெக் பொறியியல் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. மொத்தம் 37,976 மாணாக்கர் தங்களது விருப்பக் கல்லூரிகளை தேர்வு செய்ய உள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணாக்கரின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் கரும் பலகைகளை ஸ்மார்ட் போர்டுகளாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி மாவட்டத்தில் அரசின் சாலையோர உணவகங்களின் தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். விருப்பமுடையோர் வரும் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். கரூர் அருகே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் திருச்சியிலிருந்து நாளை பகல் 1 மணிக்கு புறப்படும் பாலக்காடு விரைவு ரயில் கரூரிலிருந்து பிற்பகல் 2:20 மணிக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயதபாணி சுவாமி திருக்கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு IIT வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: இந்தியாவிற்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரை இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நேற்று நடைபெற்ற 3வது இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து 27 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி நாலு நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க TRCFM ரெயின்போ 102.1. இன்றைய நாளை இனிமையான இசையோடும் நல்ல சிந்தனையோடும் தொடங்கலாம். காலை பொழுது நம்ம மனசுக்கு புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கையும் தரட்டும். இந்த அழகான தருணத்துல உங்களோட இணைவது நானுங்கள் அன்பு தோழி ஓவியா. வாழ்க்கையில எல்லா கதவுகளும் ஒரே நேரத்துல திறக்காது. நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய்தால் சரியான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்ற நற்சிந்தனையோடு நிகழ்ச்சியை தொடங்கலாம். இது TRCFM ரெயின்போ 102.1 இதய ராகம்.

ராகம் நிகழ்ச்சியில கட்சவி வழியா நேயர்கள் பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண்கள் 938-546-102-1. நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க ஒரு பாடல், அழகான பாடல் வருது, தொடர்ந்து

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க ரெயின்போ 102.1 இதய ராகம்.

0: நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நமது ABN மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ABN சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: வந்தாச்சு, வந்தாச்சு.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பில் சதுரங்கம் சவால் சாதனை.
12: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 20 சர்வதேச சதுரங்க நாள். இந்த நாள் தோன்றியதற்கான காரணங்கள், அதனுடைய வரலாறு, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சதுரங்கத்தில் அவர்களுக்குள்ள ஈடுபாடுகள், வளர்ந்து வரும் நம் பாரதத்தினுடைய பெருமை மிகு சதுரங்க வீரர்களின் பங்களிப்பு, இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம்.
11: உலக செஸ் நாளை முன்னிட்டு திரு இஸ்மயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள் நேரலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1021 மற்றும் ஒரு எண் 240-1021.
0: எட்டு மணி 33 திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இதய ராகம். இதே ராகம் நிகழ்ச்சிக்கு நேர்கள் வாட்ஸ்அப் வழியா பாடல் கேட்டிருக்காங்க. பாலா பெரம்பலூர்ல இருந்து, கருமண்டபம், வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி இவர்களின் விருப்பமா பாடல் வருது அமரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசைக்கிற ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
7: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
7: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
8: எட்டு மணி 39 நிமிஷம் ஆயாச்சு. ட்ரிச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இதே ராகம். இதே ராகம் நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் வழியா நேயர்கள் பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த பாடல் யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா அந்தோனி ராஜ் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. எனிமே திரைப்படத்திலிருந்து

0: சதுரங்கம் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது வாழ்வியலை கற்றுத்தரக்கூடிய ஒரு போதனை. முன்னேறி செல்லும் சிப்பாய்கள்தான் பலமுறை இறுதி ஆட்டத்தின் ராணியாக மாறுகிறார்கள். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று உலக சதுரங்க நாளை முன்னிட்டு 9 மணி வசந்த அழைப்பில் நேரலையில் நம்மோடு இணைகிறார் இஸ்மாயில் பிச்சை ராவுத்தர் அவர்கள். கேட்க தவறாதீர்கள், சதுரங்கம் சவால் சாதனை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்.

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

8:45 நிமிஷம் ஆயாச்சு. இணைஞ்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் வழியா நேயர்கள் பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததை யார் பாடல் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி கும்பகோணத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, நான் சிரித்தாள் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியாக முடியும். இதில் உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பானில் ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேர் நொபுநாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளையெல்லாம் முறியடிச்சிருக்கிறார். அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டது. இந்த போரில்

0: நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுவிட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம் முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார், எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்கள், இப்போ பூவாக தலையாக போட்டு பார்த்துருவோம், பூ வந்தால் தோற்றுருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம், அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம், தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது, இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சு பார்க்குறாங்க, தலை விழுந்திருக்குது. ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க, வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது. தளபதி பேசுகிறார், இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால் விதியை வெல்ல யாரால் முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்காந்தார். அப்போது அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதிக்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்தில் ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையாக பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாஸா ஃபெயிலாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை திட்டுறதோடு விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இதய ராகம். நேயர்கள் கட்சவி வழியா பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிஹாரிகா இவர்களின் விருப்பமா பாடல் வருது ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உலக செஸ் நாளை முன்னிட்டு சர்வதேச சதுரங்க அமைப்பு ஃபிடேவின் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர் திருச்சி மாவட்ட சதுரங்க சங்கத்தின் இணை செயலாளர் பி இஸ்மாயில் அவர்கள் நேரலையில் பங்கேற்க இருக்காங்க. நேர்களே, உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தொட்டு வாருங்கள். 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மால்டோவாவிற்கு அரசு முறை

0: பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மாயா சண்டுவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அங்குள்ள வணிக மன்றத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை 19 அமர்வுகளாக இக்கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதாவை இன்று தாக்கல் செய்கிறார். இதன்படி வந்தே மாதரம் பாடலை பாடுவதை தடுத்தாலோ அவமதிப்பு செய்ய முயன்றாலோ தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படவுள்ளது. தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து பணம் பெறுவது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்த அவர், மழைக்காலங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இருப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதனிடையே தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நீண்ட நாட்களாக தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் விரைந்து அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் மோயார் சிங்காரா விபூதிமலை சாலைகளில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இன்று முதல் வெளியூர் சுற்றுலா வாகனங்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகளும் சொந்த வாகனங்களில் வனவிலங்குகளை காண சாலைகளில் பயணிக்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசின்குடி மாயார் மசின்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியூரை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின் வென்றுள்ள நிலையில் உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் ஸ்பெயின் அணிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: சிந்தித்து செயல்படு. இந்த வரிகளுக்கு மிகச் சரியாக பொருந்துவது சதுரங்க விளையாட்டு. அக்கால இந்திய படைகள் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர் படையை குறிக்கும் இந்த சதுரங்கம். சரியான உத்தி, தந்திரம், கூர்மையான சிந்தனை என அனைத்தையும் அள்ளி அள்ளி தரும் அற்புத விளையாட்டு செஸ் எனப்படும் சதுரங்கம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய வசந்த அழைப்பில் சதுரங்கம் சவால் சாதனை. உலக செஸ் நாளை முன்னிட்டு சர்வதேச சதுரங்க அமைப்பு ஃபிடேவின் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர், திருச்சி மாவட்ட சதுர சங்கத்தின் இணைச் செயலாளர் பி இஸ்மாயில் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேயர்களே, தொட்டு வாருங்கள். 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 938 546 102 1 நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் சித்ரா திருவாளன்.
2: இனிய திங்கள் காலை வணக்கம் நேயர்களே, நலமா அனைவரும். ஆயக்கலைகள் 64 உண்டு, வாழ்க்கையே அடக்கம் இதனுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுரங்க அமைப்பும் அப்படித்தானே. 64 கட்டங்களுக்குள் ஒரு விளையாட்டை மட்டுமல்ல, வாழ்க்கையே

0: அடக்கக்கூடிய தத்துவங்கள் அனைத்தும் இருக்குது. கமலார் மழக சொன்னாங்க, எப்படி படைகளையெல்லாம் சேர்த்து ஒரு ராஜா ராணியை காப்பாற்றுறதுக்கான பொறுப்பு இருக்கோ, அது மாதிரி சதுரங்கத்தில் அதுவும் ஒரு விதமான ஒரு தேசத்தையே காத்து விடலான்னு சொல்லலாம். அந்த சதுரங்கத்தில் ஜெயிச்சிட்டா பயிற்சியாளர் இங்கே நம்ம கூட இருக்கிறாங்க, பி இஸ்மாயில் அவர்கள், வணக்கங்க.
1: வணக்கம்.
0: நீங்கள் இந்த துறையில் 30 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர், 15 ஆண்டுகளாக பயிற்றுனராக இருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவத்தில் சதுரங்க விளையாட்டு அப்படின்றதுக்கான கவனம் எந்த அளவுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கிறது? நமக்கே தெரியுது, மீடியா வெளிச்சத்தில் மட்டுமல்ல சர்வதேச அரங்கில் நம்ம மாணவர்கள் எவ்வளவு விளையாட்டு வீரர்கள் எந்த அளவுக்கு மிளறுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனாலுமே இந்த சில ஆண்டுகளில், இது 30 ஆண்டுகளில் உங்களுடைய பயணத்தில் கூட எடுத்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம், 30 ஆண்டுகளில் எப்படி வளர்ந்துருக்குங்க இந்த துறை?
2: சதுரங்கம் வந்து முதலில் உங்கள் அனைவருக்கும் ஜூலை 20 ஆகிய இன்று உலக சதுரங்க தின வாழ்த்துக்கள். சதுரங்கம் வந்து பல வருடங்களாக இருக்கிறது, இந்தியாவில் தான் தோன்றியது. அப்போல்லாம் ஒவ்வொரு ராஜாக்கள் ஆடியதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு நிலையில் இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தது, அங்கங்கே எல்லாரும் போய் கற்றுட்டு விளையாண்டுட்டுலாம் இருந்தாங்க. நம்ம இந்தியாவில் சதுரங்கம் வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளாக தான், கொஞ்சம் வருடங்களாக தான் கொஞ்சம் கவனம் பெற்றுக்கிட்டுருக்கு. அதற்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய அச்சீவ் பண்ண வீரர்கள், நம்முடைய இந்திய வீரர்கள், அவங்க தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றிய விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் வந்து நாங்கள்லாம் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெருவில் திண்ணையில் தான் விளையாடிக்கிட்டு இருப்போம். அதை இருந்தது. அப்புறம் போட்டிகள் நடந்தது, நம்ம ஊர்லேயே ஒரு 2 போட்டி நடக்கும், 1 போட்டி நடக்கும், அதை தான் நடத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய போட்டிகள் நடந்துகிட்டுருக்கு. நிறைய போட்டிகள் நடந்தனால நிறைய வீரர்கள் உருவானாங்க, நிறைய பயிற்சியாளர்கள் உருவாகியிருக்காங்க. பள்ளிகளில், கல்லூரிகளில், எல்லா பல நிலைகள்லேயும் நடந்து இது வந்து அங்கங்கெனாதபடி எங்கும் வியாபித்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இது உலக அரங்கில் சிறப்பாக போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவும் அது சிறப்பான நிலையில் தான் போயிட்டுருக்கு.
0: சரிங்க, சின்ன வயசுலேருந்தே செஸ் விளையாட தொடங்கலாம் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா தாத்தாலாம் வந்து ஃபஸ்ட்டு இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு எடுத்தோடனே இந்த போர்ட் கேம்ஸ் தான் எடுப்போம். அதில் இந்த செஸ் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருந்தது, இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை வந்து அதிகமான போட்டிகளுக்கு அனுப்பாம வச்சுருப்பாங்க, இப்போ அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் வச்சு நடத்துகிறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பி ட்ரைனிங் கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இப்போ?
2: இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பி நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வாரத்தில் இறுதி நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஃபுல் டே, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்லாம் அனுப்புகிறாங்க. இந்த வீக் டேஸ்ன்னு என்று சொல்லக்கூடிய வாராந்திர நாட்களில் மாலை நேர வகுப்புகள் நிறைய அகாடமிகள் நடத்தியிருக்கிறார்கள். எங்களை அகாடமி போன்ற திருச்சியிலே ஒரு 22-23 பயிற்சியாளர்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய வீடுகள்லேயோ இல்லை அவங்க ஒரு சென்டர்லேயோ இது நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஏரியாலையும் இருக்குது, டவுன்லேயும் ரூரல் ஏரியாலையும் வந்துருச்சு. நாங்கள் ஒரு திருச்சி மாவட்ட சதுரங்க கழகத்தின் சார்பாக அந்த பயிற்சியாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற விவரங்களும் சொல்கிறோம். அப்பப்போ நம்மளுடைய மீட்டிங்லாம் நடத்தி அவங்களும் சிறப்பாக, இதில் நிறைய குறிப்பாக சொல்லப்போனால் விமன் கோச்சஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் வந்து நிறைய பயிற்சியாளர்களை உருவாக்கின பெருமை வந்து நம்முடைய வெங்கட்ராமன் சாருக்கு தான் சேரும். சார் வந்து ஒரு நிறைய பயிற்சி வீரர்களை உருவாக்கிறது வேற, பயிற்சியாளர்களையும் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க பல 100 பேர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள பயிற்சியாளர்களை ஆக்கி இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்தியாவுக்கு பல வெற்றியாளர்கள் இருக்காங்க இந்த துறையில், நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. இவங்கள எல்லாரையும் ஒரு உதாரண புருஷர்களாக எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு தொடங்குறோன்னு வச்சுக்கோங்க, எந்த வயதில் அவங்களுக்கு அந்த செஸ் போர்டை அறிமுகப்படுத்தலாம், எது கரெக்டான ஏஜ்னு நினைக்கிறீங்க?
2: அதாவது பெற்றோர்களுக்கு சதுரங்கம் தெரிந்திருந்தால் 3-2.5 வயதுல இருந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஜஸ்ட் அவங்க அதோடைய பெயர்கள், அதனுடைய பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி சிறிய அளவில் தொடங்கி அதை அவங்களுக்கே தெரியாத அளவில் அவங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள

0: சொல்லலாம். ஒன்றுமே குடும்பத்தில் யாருக்கும் தெரியல அப்படின்னா, அந்த குழந்தை உட்கார்ற அளவுக்கு ஒரு 4 இயர்ஸ் 4.5 வயது 4 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஏதாவது பயிற்சி மையத்தில் போய் கற்றுக்கலாம்.
1: சரி,
0: இது வந்து பல நாள் ட்ரைனிங் எடுத்து தான் பண்ண முடியும்.
1: ஆனால் அந்த ஆப்டிடியூடு இருக்குது அப்படின்றது எப்படி நம்மளால் கற்றுக்க சொல்லி தெரிஞ்சுக்க முடியும்?
0: அதுதான், நீங்கள் ஆப்டிடியூடு எப்படி இருக்குன்னா, பேரண்ட்டுக்கு உங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு இதனுடைய பண்ணி, ஒரு சில பேரண்ட் சொல்லுவாங்க, குழந்தைங்க நான் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல, அக்கா ஆடுவாங்க, தம்பி ஆடுவார், அண்ணன் ஆடுவாங்க, இல்லை நாங்கள் விளையாடுவோம், பாப்பாவே பார்த்துட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களே பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் தன்னால் வெளிப்படும், அதை கண்டுபிடிச்சிடலாம். பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க, அதனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியும். இல்லை ஆர்வம் இருக்கு, அவங்களுக்கு தெரியாது, நான் தான் கற்றுக்காமல் போயிட்டேன், குழந்தைகளை எப்படி ட்ரெயின் அப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்கன்னா, நிறைய பயிற்சியாளர்கள் நாங்கள் சொன்ன 22 பேருக்கு மேலே இருக்கிற இடங்களில், எந்த பகுதியில்னு சொன்னால், எங்கள் சதுர்க கழகத்தை தொடர்பு கொண்டால் எந்த பகுதியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிடுவோம், அவங்களுக்கு வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துக்கலாம்.
1: சரிங்க, ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. சதுரங்கம் சவால் சாதனை.

0: 9:16 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
7: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
8: ஆடி வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு.
9: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
13: July 1 to 50% வரை தள்ளுபடி.
14: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, உலக செஸ் நாளை முன்னிட்டு சர்வதேச சதுரங்க அமைப்பு ஃபிடேவின் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர், திருச்சி மாவட்ட சதுரங்க சங்கத்தின் இணை செயலாளர் பி இஸ்மாயில் அவர்கள் நேரலையில இருக்காங்க. நேயர்களே, உங்களது சந்தேகங்களுக்கு தொட்டு வரலாம். 4-3-1 இந்த இணைப்பு என்னோடு 240-102-1 240-102-1 கேள்விகள் அனுப்ப வாட்ஸ்அப் எண் 9385-46-102-1.
15: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
13: July 1 to 50% வரை தள்ளுபடி.
14: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
16: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
17: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
18: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
19: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
20: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 சதுரங்கம் சவால் சாதனை தொடர்கிறது. பி இஸ்மாயில் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. செஸ் லைஃப் மாத இதழோட ஆசிரியர் கூட நீங்க. அது மட்டும் இல்லாம நிறுவனர் செயலாளர் ஸ்டார் செஸ் ஃபவுண்டேஷன். இந்த அமைப்பை நீங்கள் தொடங்குறதுக்கான காரணம், அது மூலயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், பயிற்சியாளர்களை உருவாக்குற விதம், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
0: நாங்க இங்க பெரிய கடை வீதியில இருந்து புவனேஸ்வரி பேசுறோம்.
1: வணக்கம் புவனேஸ்வரி, சொல்லுங்கம்மா.
0: சார், இஸ்மாயில் சார் வந்து நம்ம பாப்பா ஹரிதான்ட்டு, அவங்க இப்ப காலேஜ் தேர்ட் இயர் பண்றாங்க. அவங்க சார் கிட்டதான் 5 வயசுக்கு கிளாஸ்க்கு எல்லாம் போயிட்டு இப்ப வந்து கோச்சரா ஆகி கோச்சர் எக்ஸாம் எழுதி இப்ப கிளாஸ் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க 1 இயரா.
1: ஓஹோ, சரிங்க.
0: அதான் சாருக்கு இது மூலியமா நன்றி சொல்லணும். வெங்கட்ராமன் சார், இஸ்மாயில் சார், ஆனந்தன் சார், இங்க மாதிரி திருச்சியில நல்ல கோச்சஸ் எல்லாமே இருக்காங்க. நல்லபடியா நிறைய குழந்தைங்களை உருவாக்கி விட்டுருக்காங்க. அதுல என் பொண்ணும் ஒண்ணு அப்படிங்கறத சொல்லலான்ட்டுதான்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? 5 வயதுல உங்க பொண்ணை வந்து கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவசியம் இந்த விளையாட்டுல அவங்க வந்து ஒரு நல்ல இடத்து பிடிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்ப தோணுச்சுமா?
0: இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு. 5 வயசுல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா பக்கத்துலயே இருக்கவும் சார் கிட்ட கொண்டு போய் விட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த டோர்னமெண்ட்டுக்கு எல்லாம் சாட்டர்டே சண்டே அப்ப எனக்கு வண்டி ஓட்ட கூட தெரியாது. மெல்லமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். காலையிலே லஞ்ச் கட்டிட்டு போயிடுவோம், ஈவினிங் தான் வருவோம் 2 நாளும். ஆனா அப்புறம் ஒரு 2 வருஷத்துல நல்லா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அவ கேக்குற கேள்வி எல்லாம் நல்லா இருந்தது. சார் கிட்ட டவுட் கேக்குறதெல்லாம் சரி, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு அது அப்படியே கண்டினியூ பண்ணி நல்லபடியா இப்ப லெவல்ல இருக்காங்க.
1: சரிங்கம்மா, நன்றி. ஒரு பயிற்சியாளருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முயற்சி உள்ள ஒரு தாய், அவங்க கிட்ட பேசின ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு கிடைச்சதுங்க. பங்கேற்றதுக்கு நன்றி.
2: நன்றி ஹரிதா அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ஐயா, இப்போ வந்து இந்த மாதிரி பெருமை பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் நல்லா செய்யும் போது பெற்றோருக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு பெருமையே தனி பெருமை தான். ஆனாலுமே இந்த ரேங்கிங் அப்படிலாம் சொல்கிறாங்களே, இந்த புரிதலில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது எங்களுக்கெல்லாம். ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இது புரிகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ சொல்லுவாங்க இந்த ஃபிடே ரேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போது, தொடங்கும் போது மாணவர்கள் எத்தனை வருஷம் கழித்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் ஆகட்டும், அதுக்கு அடுத்தடுத்து ஸ்டேட் லெவல், அப்புறம் நேஷ்னல், ஃபிடே ரேங்கிங், இது மாதிரி நிறைய நிலைகள் இருக்குது செஸ்ஸில். மற்றதுலாம் நான் தெரிஞ்சிருவேன். இந்த விளையாட்டில் இந்த ரேங்கிங் மாதிரி உள்ள விஷயங்கள் பெற்றோருக்கு எப்படி எளிதாக புரிய வைக்க முடியும் உங்களால்?
2: அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை நன்றாக கற்றுக்கொள்வதற்கு அனுப்பணும். கற்றுக்கொள்வதற்கு அனுப்பி அவங்க பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் போட்டிகளுக்கு அனுப்பணும். போட்டிகள் அனுப்பும்போது தான் அவங்களுக்கு தெரியும் எப்படி ஆடுறாங்க என்ன அப்படிங்கிறது. எடுத்த உடனே நம்ம காலேஜில் எப்படி சேர்க்க முடியாதோ, ஸ்கூல் மாதிரி ஒரு லெவலில் போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு மாவட்ட அளவில் நடக்கிற போட்டிக்கு அழைச்சிட்டு போகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சதுரங்க போட்டி மற்ற போட்டிகள் மாதிரி இல்லை. டெடிக்கேட்டோட சில்ட்ரனோட சேர்ந்து பேரண்ட்டும் ஃபுல் டே இருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து நாக் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்தில் நடத்தலை போட்டிகள். இது எல்லாம் லீக் சிஸ்டம்னு சொல்லுவோம். எங்களுடைய சதுரங்க பாஷையில் சொல்லணும்னா சுவிஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை காலையில் வந்ததுன்னா சாயந்தரம் வரைக்குமே விளையாடலாம். மொத்த ரவுண்டு எண்ணிக்கை சுற்று, 5 சுற்று 6 சுற்று இருந்தாலும் தோத்தவங்க தோத்தவங்க கூட, ஜெயித்தவங்க ஜெயித்தவங்க கூட மாறி மாறி விளையாட விடுவோம். ஒரு ரவுண்டு தோத்துட்டாங்கன்னு சொல்லி அனுப்ப மாட்டோம். ஸோ அதனால் பேரண்ட் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேரண்ட்டும் கூட இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் டே டெடிக்கேட்டடாக இருந்து பண்ணி ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு அளவீடு வந்து அந்த பரிசு வாங்குறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ பண்ணாங்க, நல்லா பண்ணாங்கன்னா பக்கத்து மாவட்டங்களுக்கு அழைச்சிட்டு போகலாம். இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அழைச்சிட்டு போகலாம். அதுக்கப்புறமா இவங்க ஏஜ் கேட்டகரியில் சாம்பியன்ஷிப் நடக்கும். அது வந்து மாநில சதுரங்க கழகத்தினுடைய டோர்னமெண்ட்ஸு. அதுக்கு இந்த மாதிரி நம்மளே நம்மளுடைய குழந்தைகளுடைய நிலைமையை பார்த்து மாற்றிக்கலாம், அந்த மாதிரி கொண்டு போகலாம். மேற்கொண்டு அந்த குழந்தைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வர எப்படி பள்ளி ஸ்கூல் எல்லாம் மாற்றுறோமோ அதே மாதிரி அவங்களுடைய உயர்வுக்கு தகுந்த மாதிரி பிகினர் லெவலில் இருக்க கோச்சிலேருந்து அடுத்த லெவலுக்கு, அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ இதுலேயும் பலதரப்பட்ட கோச்சுகள் இருக்காங்க. வெறும் பிகினர் லெவலில் சொல்லி கொடுக்குறவங்க, மீடியமாக கொஞ்சம் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணுற அளவுக்கு, இந்த மாதிரி நிறைய நிலைகள் இருக்குது. அதை வந்து பேரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை கண்டுபிடிக்க முடியும்.
1: சரிங்க, இப்போ நம்ம திருச்சியிலேயே நிறைய பயிற்சியாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ அம்மா கூட வந்து சொன்னாங்க, என் பெண்ணே வந்து இப்போ ஒரு பயிற்சியாளர் ஆகிட்டாங்க. காலேஜ் தான் படிக்கிறாங்க, அவங்க இன்னும் முடிக்கக்கூட இல்லை. ஆனால் பயிற்றுனருக்கான தேவைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து பூர்த்தி செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான வேலைகள்

0: செய்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் திருச்சி தாண்டி சென்னைக்கு தான் போகணும் அடுத்த லெவலுக்குன்னு இருக்கா, இல்லைன்னா அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம இடத்துலயே கிடைக்குதுங்களா பயிற்சி?
1: எல்லாமே இன்னைக்கு நம்ம இடத்துலேயே கிடைக்குது. இதுக்காக அடுத்த மாவட்டத்துக்கோ அடுத்த மாநிலத்துக்கோ சென்னைக்கோ போகணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் இங்கே உள்ள பயிற்சியாளர்களுக்கு ஆன்லைனில் கற்றுக்குறாங்க. நிறைய பேர் அமெரிக்கா, வளைகுடா நாடு, யூகே போன்ற நாடுகளில் தான் கற்றுக்குறாங்க. எல்லா வசதியும் திருச்சியிலே இருக்குது. அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்க திருச்சியிலே இருக்காங்க. அவங்கள வச்சும் அடிக்கடி ஒரு சில ப்ரோக்ராம் பண்ணுறோம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி கூட ஒன்று பண்ணுறோம். இந்த மாதிரி அவங்க என்ன ஃபெசிலிட்டி வேணும்னா, ஒரு காலத்தில் இருந்தது இந்த லெவலுக்கு மேலே போகணும்னா அங்கே தான் போகணும்னு, இப்போ அப்படி கிடையாது. எல்லா வசதிகளும் இங்கேயே இருக்கு.
0: சரிங்க, நிறைய குழந்தைகள் வானொலியில் கூட வந்து பேசுகிறாங்க.

0: அமெரிக்கா, வளைகுடா நாடு, யூகே போன்ற நாடுகளில் இருந்தால் கற்றுக்காங்க. எல்லா வசதியும் திருச்சியிலே இருக்குது. அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்க திருச்சியிலே இருக்காங்க. அவங்கள வச்சும் அடிக்கடி ஒரு சில ப்ரோக்ராம் பண்ணுறோம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி கூட ஒன்று பண்ணுறோம். இந்த மாதிரி அவங்க என்ன ஃபெசிலிட்டி வேணும்னா, ஒரு காலத்தில் இருந்தது இந்த லெவலுக்கு மேலே போகணும்னா அங்கே தான் போகணும்னு, இப்போ அப்படி கிடையாது, எல்லா வசதிகளும் இங்கே இருக்கும்.
1: சரிங்க, நிறைய குழந்தைகள் வானொலியில் கூட வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து செஸ் விளையாடுறதுனுடைய அவங்களோட அனுபவம் எல்லாம் நிறைய பகிர்ந்துட்டுருக்காங்க. ஜெனிட்டா நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய பெருமை கூட. ஆமாங்க, இப்போ வாட்ஸ்அப் தகவல் இருக்கா கமலா?
2: இருக்கு மேம். இரண்டு கேள்விகள் வந்திருக்கு. ஷர்மிளா காட்டூர்லேருந்து கேட்டிருக்காங்க, செஸ் விளையாடுவதற்கு வயது ஒரு தடையா? இப்போ எனக்கு 43 வயது ஆகிறது, எனக்கு செஸ் விளையாட ஆர்வம், எப்படி சேரணும், யாரை பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வி, நாகராஜ் அனந்தபுரத்துலேருந்து, செஸ் விளையாடுறது மூளைக்கு நல்ல வேலை, இதில் இருக்கக்கூடிய வேற நன்மைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க.
1: இப்போ வந்து மெமரி பவருக்காக செஸ் விளையாடுறதுக்கு நான் குழந்தைய அனுப்புகிறேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கெலாம் குழந்தை போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்ன சார்?
0: இப்படி சொல்லியிருக்காங்க நிறைய பேர், சார் வந்து எனக்கு வந்து குழந்தைகளுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுங்க, அவங்க கற்றுக்கட்டும், மைண்டு ஆக்டிவேட் ஆகட்டும், எங்களுக்கு வந்து போட்டிக்கெலாம் அழைச்சிட்டு போகணுன்றதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை, முடியவும் முடியாது. செஸ்ஸு பேசிக்குன்றதை புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க நிறைய பேர். ஏன்னா மைண்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான கேம். ஒவ்வொருத்தருமே எல்லாருமே சாம்பியன் ஆக முடியாது, ஆனால் எல்லாருக்குமே ஒரு வகையில் அந்த செஸ்ஸு அவங்களுக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதனால் அவங்க வந்து போடுறாங்க, போடும்போதே சொல்கிறாங்க நீங்கள் கற்றுக் கொடுங்க, அவங்க கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம கம்பல் பண்ணுறதில்ல, அவங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதனால் அது பண்ணுறாங்க. ஆனால் செஸ்ஸு கற்றுக்கிறதுல இன்னொரு நண்பர் கேட்டதையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன்,
1: வயது ஒரு தடையா?
0: வயது வந்து ஒரு தடையே கிடையாது, எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். நாங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு 4 வயதுலேருந்தே ஒரு 14 வயது வரைக்கும் கற்றுக் கொடுக்குறோம். அது ஏன்னு கேட்டால், அதுக்கப்புறம் அவங்க படிப்பு வந்துடும், 9வது வகுப்பு 10வது வகுப்புக்கு மேலே அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இப்போ இது வந்து அவர் 4 வருஷம் 3 வருஷம் கற்றுக்கிட்டால் தான் ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியும். அவங்க 14 வயசு 15 வயசில் தொடங்கிட்டால், அப்புறம் 6 மாதம் 1 வருஷத்தில் விட்டாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு கற்றுக்க முடியாது. அதனால் குழந்தைகளாக இருந்து கற்றுக்கிட்டால் நல்லது. சப்போஸ் நான் அதை தவிர விட்டுட்டேன், இப்போ தான் எனக்கு ஆர்வம் இருக்குது, இன்னும் நிறைய ஆடுறாங்க. இப்போல்லாம் நாங்கள் போட்டிகள் நடத்தினா பரிசு கொடுக்குறோம், விமென்ஸுக்குன்னு தனியாக கொடுக்குறோம், 1 பரிசு 2 பரிசு 3 பரிசுலாம் கொடுக்குறோம், வயதானவர்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச செஸ் ஆடலாம், இல்லைன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கிற சென்டர்ஸ், இப்போ காட்டூர்னால் காட்டூர்லேயே ஒரு 5 பேர் இருக்காங்க, திருவெறும்பூரில் இருக்காங்க, சிட்டியில் அவுட் சைடு எந்த ஏரியா எங்கே தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்கள்ட்ட மூலமாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி இன்டர்நெட் மூலமாக கற்றுக்கலாம், நிறைய யூடியூப்ஸ் இருக்குது, தமிழில் போ சொல்கிறவங்களும் இருக்காங்க. நாங்களே ஒரு ஸ்டார் செஸ் ஃபவுண்டேஷன் ஒரு சேனல் இருக்குது, அதில் பேசிக்கில் இருந்து கற்றுக் கொடுக்குறோம். அது இல்லாமல் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது, அதுலேயும் கற்றுக்கலாம். வயது ஒரு தடையே இல்லை, சாதிப்பதற்கு ஏது வயது தடை?
1: ஆமாங்க, அதுவும் உள்ளரங்கு விளையாட்டு போட்டிகளில், அதுவும் போர்ட் கேம்ஸுக்கு வந்து வயது ஒரு தடையே இல்லை, எப்போ வேணாலும் எது வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. இப்போ நிறையா சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆன்லைனில் ஒரு விளையாட்டை கற்றுக்கிறதுக்கும் நேரடியாக ஒரு பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு பயிற்சியாளராக நீங்கள் அந்த வித்தியாசத்தையும் நிகழ்ச்சி வாயிலாக பகிரணும். ஆனால் இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்லே.

0: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
0: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
5: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு, சதுரங்கம் சவால் சாதனை. சதுரங்க அமைப்பு ஃபிடேன் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர் பி இஸ்மாயில் அவர்கள் நிலையத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க. ஐயா, அந்த பிரேக்குக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோடய தான் அந்த பிரேக் வந்தது. அதாவது பயிற்சியாளராக நீங்கள் இருக்கிறீங்க, நிறைய மாணவர்களை உருவாக்குறீங்க. பயிற்சியை வந்து ஒரு நபர்கிட்ட தான் கற்றுக்கணுமா, இல்லைன்னா ஆன்லைன்லேயே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க இல்லையா, அது மாதிரியான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இப்போ குழந்தைகளுக்கு. எங்கேருந்து வேணாலும் கற்றுக்கலான்னு இருக்குது. ஆனால் அந்த வித்தியாசம் சொல்லுங்களேன்.
7: நல்ல க்வெஸ்டின் இது. ஆரம்பத்தில் செஸ்ஸு கற்றுக்கணும், சதுரங்கத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக கற்றுக்கிட்டால் தான் அது ஒரு உணர்வு பூர்வமாக இருந்து கற்றுக்க முடியும். அவங்களுடைய ஆர்வம், குழந்தைகள் எப்படி கற்றுக்கிறாங்கன்றதை அந்த பயிற்சியாளரும் உணர முடியும். சொல்லி கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறதையே அவங்களும் உணர முடியும், அந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த பிளேயரும் உணர முடியும். அதனால் வந்து என்ன தான் உங்களுக்கு ஆன்லைனில் இருந்தாலும் அதை ஒரு செகண்டரி ஆப்ஷனை தான் வச்சுக்கணும். முதல்ல நேரடியாக உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில், உங்களுடைய ஆக்சசபிள் ஏரியா எங்கே இருக்கோ, எங்களால் உங்கள் போய் கொடுக்க முடியுமோ அந்த ஏரியாவில் நேரடியாக போட்டிங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப தூரமான இடத்துல இருக்கோம் அப்படின்றப்போ அங்கே போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது, ஒரு லெவலுக்கு மேலே பிகினர் லெவல் தாண்டி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வரும். அப்போ ஆன்லைனில் போட்டாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் நேரடியாக கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டான வழி.
5: சரிங்க. ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லா இதுலேயுமே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி விளையாட்டுகள் தொன்று தொட்டே நிறைய பேர் செஸ் விளையாடுறது நான் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. ஆனால் அதனால வரக்கூடிய இந்த இமோஷனல் பாண்டேஜ் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது, பிரெயின் கேம்ஸ் மைண்ட் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜை வச்சே கூட இவங்க எந்த அளவுக்கு விளையாடுவாங்க, விளையாட மாட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா செஸ்ஸில். ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டாக பேசுவாங்க. இப்போ கமெண்ட்ரியில் கொடுக்கும்போது கூட ஒரு விளையாட்டை கமெண்டேட்டர்ஸ் அவங்க சொல்லும்போது அந்த பாடி லாங்குவேஜை வச்சு அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றத கூட சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க இப்படி விளையாடுவாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அடுத்த மூவ் என்ன, அது ஒரு பெரிய மைண்ட் கேம் இல்லைங்களா.
7: ஆமாம், பார்த்த உடனே அவங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு வேணால் கண்டுபிடிச்சிடலாம். எங்கேயாவது பெறாக்கு பார்க்குறாங்களா, வேடிக்கை பார்க்குறீங்களா, ஆனால் அவங்க உள்ளே என்ன இருக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வைக்கக்கூடிய மூவ், அவங்க பசில்ஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய இது வைப்போம், குறுக்கெழுத்து போட்டி மாதிரி செஸ்ஸில் நிறைய பசில்ஸ் இருக்குது. அந்த பசில்ஸ்லாம் அவங்க சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்ஸு இதெல்லாம் பார்த்து தான் தெரியும். ஆனால் பரவாயில்ல, இது நம்ம கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தோம், ஆனால் அருமையாக இது சால்வ் பண்ணிட்டாரு. அந்த பயிற்சியாளருக்கே வியப்பாக இருக்கும் சமயத்தில். சில ஒரு சில பயிற்சியாளர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், இவங்க பண்ணலை, இன்னும் கொஞ்சம் பண்ணணுன்றது தோணும். அது பார்த்தவொடனே செய்ய முடியாது, செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும்.
5: சரிங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நீயர், வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
5: வணக்கங்க.
8: நான் சமயபுரத்துல இருந்து வெங்கடபுரம் பேசுறேன்.
5: சொல்லுங்க ஐயா.
8: ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றிகள்.
5: வணக்கங்க.
8: இப்ப நான் செஸ் விளையாடுவது எப்படி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கேன்.

0: அந்த புத்தகத்தை படித்து நாம வந்து செஸ் அறிவை வளர்த்துக் கொள்ளலாமா, ஒன்னு ஒரு கேள்வி. அப்புறம் அதுலயே ஐயா சொன்ன மாதிரி பசில்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு இந்த குரூப் அமைக்க முடியாது முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து இந்த செஸ் விளையாடும் போது கருப்பு காய் வெள்ளைக்காய் வச்சு விளையாடுறோம், இந்த ஒருவரே அதாவது மாற்று ஆள் இல்லாம ஒருவரே விளையாட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஐயா வந்து பெரியமாரி கால் செய்து கேட்டுக்கொள்கிறேன்.
1: சரிங்க, தனியாவே விளையாடி, அதாவது ஒரு போர்டு இருக்கு லெஃப்ட்ல வந்து இப்படி மூவ் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் பிளாக்கையும் மூவ் பண்ண முடியுமா?
2: அப்படி இருந்தே பண்ணலாம். அது அனலைஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிளேயருமுக்கு அந்த அனலைசிங் கெப்பாசிட்டி வேணும். அந்த அனலைசிங் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம நம்ம நினைக்கிற மாதிரி தான் கோடிக்கணக்கான மூவ்ஸ் இருக்கு, அவங்க ஆடுவாங்களான்னு தெரியாது. அதுக்கு நம்ம ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகி நிறைய கற்றுக்கிட்டு இருந்தோம்னா நிறைய போட்டிகள் ஆட ஆட அந்த கெப்பாசிட்டி நமக்கே இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்களாம் கூட இல்லை நம்மளுடைய மாணவர்கள்லாம் கூட ஒரு போட்டி முடிஞ்ச உடனே என்ன ஆடினாங்கிறது அவங்கள தான் வச்சு பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரூமில் வந்து வச்சு பார்ப்பாங்க, வச்சு பார்த்து பண்ணுவாங்க. அந்த அனலைசிங், அந்த அனலைசிங்கும் தேவை தான். ஆனால் சார் சொன்ன மாதிரி எல்லாமே புக்கில் கற்றுக்கிறனுங்கிறத விட முதல்ல முறையாக என்ன கற்றுக்கலாம் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது குறிப்பிட்ட பயிற்சியாளர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அப்படி இல்லை, அது இல்லாத பட்சத்தில் ஆன்லைனில் வீடியோவில் நிறைய யூடியூப்பில் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு புக்ஸு அதிகப்படியான புக்ஸ் உள்ள விளையாட்டு இந்த சதுரங்கம் மட்டும்தான். ஒரு வருஷம் சர்வேல சொல்லியிருக்காங்க அதிகப்படியான புக்குகள் விற்றது சதுரங்கம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சம்பந்தமான புத்தகம்னு நிறைய புக்ஸ், அது இ புக்ஸாக கூட இருக்குது, பிரிண்ட் அவுட் எடுத்தும் படிக்கலாம் இல்லை கேமாகவும் பார்க்கலாம். பல வழிகள் இருக்குது. தெரிஞ்சால் நீங்கள் இப்போ வெட்டரனுக்கெல்லாம் சாம்பியன்ஷிப் தனியாகலாம் நடத்துகிறோம். எபோவ் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு போட்டி மாநில சதுரங்க கழகம் சார்பாக நடத்துகிறோம். அதிலே ரெண்டு குரூப்பாக இருக்குது, 65 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வயது தடையில்லை, சூழ்நிலையும் தடையில்லை, எல்லா சூழ்நிலையும் உடைச்சி கற்றுக்கலாம்.
1: சரிங்க, இப்போ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு இல்லையா,
3: ரமேஷ் ராஜி ரமேஷ் நங்கபரத்துலேருந்து கேட்டிருக்காங்க, செஸ் ஆரம்பத்திலிருந்து எத்தனை வகை படிப்பு கத்துக்கணும் அப்படின்னா, சப்போஸ் கத்துக்கிட்டு முடிச்சுட்டு பயிற்சியாளராக நம்ம பயிற்சியாக நடத்தணும்னா நமக்கு வருமானம் நல்லா கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வச்சிருக்காங்க.
1: சரிங்க, இது என்னென்ன லெவல் இருக்கு அப்படின்றது கத்துக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு கேள்வி. அப்புறம் பயிற்சியாளர்னு அவங்க கேட்டது, நம்ம சர்வதேச அளவில் இந்தியர்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கு இந்த விளையாட்டில் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்.
2: அதாவது சதுரங்கத்தில் வந்து இன்றைக்கி உலக அளவுலேயே இந்தியர்களுக்கு அதிகமான மதிப்பு இருக்குது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வளைகுடா நாட்டில் பணியாற்றிய போது அங்கே ஒரு நேரம் கிடைக்கும் போது ஒரு போட்டிக்கு போயிருந்தப்போ ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்தவர் நீங்கள் எந்த ஊர்னு கேட்டார். நான் சொன்னேன் சிட்டி, கேட்டார் சென்னைன்னா, ஓ சென்னை ஆனந்த் ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஒரு அடையாளமாக மாறிடுச்சு இந்தியா வந்து வீரர்களை பேரை வச்சு நம்ம நாட்டுக்கும் பெருமை, நம்ம நாட்டை வச்சு வீரர்களுக்கும் பெருமை. இப்போ எங்கேயுமே வெளிநாட்டில் வந்து அற்புதமான இது ஒரு விளையாட்டு. இன்றைக்கி வந்து சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, பயிற்சிக்கும் வந்து ரொம்ப சிறப்பு. இப்போ கல்லூரி படிப்பு, இப்போ ஹரிதாலாம் படிக்கிறாங்க, இன்னும் காலேஜை விட்டு வெளியே வரல, அவங்க வந்து கோச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான பேரண்ட்டை தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்களுக்கும் அதனோட வருமானம் கிடைக்கும், குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு ஈவினிங்கில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, வார நாட்களில் பண்ணுற வார விடுமுறை நாட்கள்லையும் பண்ணுறாங்க. ஸோ இதை கற்றுக்கணும், இதை அப்படின்னா நம்ம ஒரு நிறைய நல்லா கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம ஒரு பயிற்சியாளர் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வீரராக இருந்தால் பயிற்சியாளர்கிறதுக்கு முதல் தகுதி. அது இல்லாத பட்சத்தில் நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், வளர்த்துக்கிட்டு நாங்கள் கோச்சுங்களுக்கெல்லாம் கூட தனியாக போட்டி நடத்துகிறோம், அவங்க நடத்தி அங்கே பண்ணிக்கலாம். மற்றபடி அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறு வயதுலேருந்தே கற்றுக்க முடியலைனாலும் அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போலேருந்தே கற்றுக்கணும். ஆனால் பயிற்சியாளராக இருக்குங்கிறது முறையாக கொஞ்சம் விளையாடணும், டோர்னமெண்ட்டை விளையாடணும், நிறைய விஷயங்கள் புக்ஸ் படிக்கணும், அதெல்லாம் பண்ணி அவங்க கற்றுக்கலாம். இந்த லெவல் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸில் பிகினர் லெவல், போஸ்ட் பிகினரு, இன்டர்மீடியட்டு, அட்வான்ஸு, இந்த மாதிரி ஜென்ரலாக சொன்னாலும் அவங்களுக்கு நிறைய படிப்பு இருக்குது. இந்த விளையாட்டு வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம், ஒரு கேமே வந்து மூணு வகையாக, ஓப்பனிங், மிடில் கேம், எண்ட் கேம்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி படிப்பு இருக்குது, பல கோடிக்கணக்கான மூவ்ஸ் இருக்குது. அதனால் இது நிறைய நிலைகள் இருக்குது, நம்ம எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து வெளிநாடுகளில் நிறைய அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.

0: அப்படின்றதையும் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பயிற்சியாளராக இந்தியாவை அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறதுனால இந்த வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக கிடைக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் எல்லா இடத்துலையும் அவங்களோட முத்திரையை பதிக்கிறாங்க. இப்போ குறிப்பிட்ட காலத்தில், இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நிறையவே அவங்க சாதிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபிடே ரேங்கிங் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த ஃபிடே ரேங்கிங் அப்படின்றது, இந்த பாயிண்ட்ஸ் சர்வதேச அளவில் எப்படி இது வந்து நிர்ணயிக்கிறீங்க? இது எப்படி வந்து இப்போ விளையாடுறாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்யணும் விளையாட்டுகளில்?
1: ஆரம்பத்தில் பிகினராக இருக்கவங்க டோர்னமெண்ட் ஆடி ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் விளையாண்டதுக்கப்புறம் ஒரு ஃபிடே ரேங்கிங் டோர்னமெண்ட்ஸே நடக்கும், நிறைய நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டு பார்த்து அந்த டோர்னமெண்ட்டுக்கு தமிழ்நாடு சதுரங்க கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கணும், அகில இந்திய சதுரங்க கழகத்தோட உறுப்பினராக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த போட்டி விளையாண்டு ஏற்கனவே அந்த ஃபிடே ரேங்கிங் இருக்கவங்களும் இருப்பாங்க. நம்ம குழந்தைகள் மாதிரி புதிதாக போகிற குழந்தைகளும் அன்ரேட்டட்னு சொல்லுவோம், ரேட்டடு அன்ரேட்டட். இவங்க எல்லாம் விளையாடும் போது ஏற்கனவே ரேங்கிங் வாங்கின பிளேயரோட விளையாண்டு ஒரு ரேட்டட் பிளேயரை வின் பண்ணணும், இல்லைன்னா ரெண்டு ரேட்டட் பிளேயரை ட்ரா பண்ணணும். அப்போ ஒரு பாயிண்ட்டு வின் பண்ணால் ஒரு பாயிண்ட்டு, ட்ரா பண்ணால் அரை பாயிண்ட்டு. ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன, மினிமம் ஒரு குறைந்தது ஒரு 4-5 வீரர்களோடு நம்ம விளையாடி இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று பூர்த்தி ஆகலைன்னா இன்னொரு டோர்னமெண்ட்டை ஆடணும். இந்த 5 பேரிடம் ஆடிட்டோம், ஒரு பாயிண்ட் வாங்கிட்டோன்னா அந்த 5 வீரர்களுடைய பாயிண்ட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹை ரேட்டடாக அதோட ஆவரேஜ் பார்த்து கொடுப்பாங்க. 1400 தொடங்கும். ஸோ அது அவங்க டோர்னமெண்ட்டு, அந்த ரேட்டிங் டோர்னமெண்ட் ஆடினா தான் ஒரு மேபி அது ஒரு டோர்னமெண்ட்லேயே ஒரு சிலருக்கு கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு 2-3 டோர்னமெண்ட் ஆடலாம். ரேட்டிங் டோர்னமெண்ட் இவங்க ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 வருஷத்துக்குள்ளேயே அந்த இது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போலாம் 2 வருஷம் ஆச்சு, இப்போ அவங்களுக்கு கூட ஆகிறதுல ரொம்ப சீக்கிரமாகவே ரேட்டட் பிளேயர் ஆகிடுவாங்க. ரெண்டாவது வாங்கின ரேட்டிங் ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரேட்டட் பிளேயர் அப்படின்னா அப்படி தான் இல்லை, நம்பர் ரேட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுடைய அதிக நம்பர் உள்ளவரோட ஜெயிச்சிங்கன்னா உங்களுடைய நம்பர்ஸ் கூடும், அதுக்கெலாம் கால்குலேஷன் இருக்குது, தோத்தாங்கன்னா குறையும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணி ஆடணும்.
0: சரிங்க, இப்போ இந்த ரேங்கிங் எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை அது வந்து அப்டேட் ஆகுங்க, அது எப்படி தெரியும்?
1: ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ரேட்டிங் டோர்னமெண்ட்டும் நீங்கள் ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஃபிடே ஐடி என்று சொல்லக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த நம்பர், அந்த நம்பர் தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த ஃபிடே ஐடி இருக்கும். அந்த ஃபிடே ஐடி வந்து ஒவ்வொரு மாதம் 30ஆம்தேதி இல்லாட்டி 31ஆம்தேதி மாத இறுதியில் சுவிட்சர்லாந்துலேருந்து அப்லோட் பண்ணுவாங்க. அந்த இதில் ரேட்டிங் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அது வந்திருக்கும், வரல அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. நம்ம சொன்ன மாதிரி 5 பேர் கூட விளையாடலை, நம்ம ஆவரேஜ் பார்க்கும்போது 1400 கீழே வந்ததுன்னா அவங்களுக்கு ரேட்டிங்கே வராது. 1400-1000 மேலே இருந்தால் தான் வரும். ஸோ இதை ஒவ்வொரு மாதமும் அப்டேட் பண்ணுறாங்க, அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஒரு போட்டி ஆடியிருக்கோம், ரேட்டிங் வாங்கிட்டோம், குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படிங்கிறதையும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாம், சரிங்க. நிறைய வழிகள் இருக்குது அப்டேட்டடாக இருக்கிறதுக்கான, நிறைய வாய்ப்புகளும் இதில் அவசியம் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்றது ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு இருந்தாலே போதும். இந்த செஸ்ஸை நோக்கி நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. முன்னாடி ஷட்டில், பேட்மிண்டன் இதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இல்லாமல் இருந்ததோ இப்போ அந்த அளவுக்கு கூடியிருக்கு. அதே போன்று தான் செஸ்ஸும் ஒரு உயர்ந்த நிலையில், அதனுடைய ஏற்கனவே இருந்த விளையாட்டு தான் இந்தியாவில், ஆனால் அதிகமான வெளிச்சம் இப்போ அதன் மேலே இருக்கு. நேர்களை தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சின்ன இடைவெளி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி,
6: சாரதா கிள்ளி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
7: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: ஜூலை 1 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
9: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: சுஷி ரேணு, இப்போ FM 102.1 கேட்டுட்ருக்கீங்க வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி சதுரங்கம் சவால் சதனி. பி இஸ்மாயில் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க. ஐயா, நீங்கள் இந்த பசில்ஸு, செஸ் புக், இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இந்த பசில்ஸ் அப்படின்றதுல ஒரு தனி ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும்.

0: அதுவும் குழந்தைங்களுக்கு இருக்கும். நம்ம நிறைய புக்ஸ் வாங்கி கொடுக்கும்போது இந்த பசில்ஸ் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுப்போம். என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா இது இந்த சதுரங்க விளையாட்டுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும்? எதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து பெற்றோர் தானே வாங்கி தரணும். இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலேன்.
1: போட்டி நடக்கிற இடத்துலையே நிறைய புக்ஸ் விற்பாங்க, சதுரங்கம் போட்டி நடக்கிற இடத்துல. இல்லைன்னா உங்கள் பயிற்சியாளர்கள்ட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது மேட் இன் ஒன், அதாவது ஒரே மூளை ஆட்டத்தை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால இது நிறைய தியரிட்டிக்கலாக எழுதியிருக்க புக்கெலாம் இருக்காது. ஒன்லி அந்த படம் என்று சொல்லக்கூடிய டயக்ராம் மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்து போர்டில் எடுத்து வச்சு ஒரே மூளை செக்மேட் பண்ணுங்கள், ரெண்டு மூளை பண்ணுங்கள், மூணு மூளை பண்ணுங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அது இருக்கும். அது மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. அந்த டாக்டிக்ஸ் என்ன, இதுக்கு பேர் என்ன, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. பின்னு, ஸ்கீவர், டிஸ்கவர் செக்கு, டபுள் செக்கு, டபுள் அட்டாக்கு, எக்ஸ்ரே அட்டாக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த புக்கு நிறைய இருக்குது. அந்த புக்கை வந்து நீங்கள் கொடுத்து பார்க்க சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வீட்டில் பயிற்சி பண்ண சொல்லலாம். நிச்சயம் ஒரு ஈவினிங் மினிமம் ஒரு மணி நேரத்தில் தொடங்கி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ரைனிங் எடுக்கிறவங்க தான் அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த வேர்ல்டு லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கவங்க எல்லாமே ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அவ்வளோ தூரம்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் சாருக்கு கூட கேள்விப்பட்டிருக்கோம், வெறும் போர்டை வச்சு மொட்டை மாடியில் ஆரவரெல்லாம் உட்காந்து பார்த்துருக்காரு. பார்த்துருக்காருன்னா நமக்கு சும்மா பார்க்குற மாதிரி தான் தெரியும், உள்ளாரே அவங்க கேம் ஆடி நிறைய அனலைசிங்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த லெவல் எக்ஸ்ட்ரீமாக அந்த லெவலுக்கெலாம் நம்ம போகலைனாலும் இங்கே ஜீனியஸாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் நமக்கு டெய்லி சொல்லி கொடுக்குற விஷயங்களை இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி வீட்டில் போய் பண்ணாங்கன்னா நல்லா பண்ணலாம். ரெண்டாவது பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் அடிக்கடி பயிற்சியாளர் மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. டீச்சரை மாற்றிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஒரு ஆறு மாதமாவது ஒரு பயிற்சியாளருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.
0: சரிங்க. இப்போ இந்த ஆண்டுக்கான ஒரு கருப்பொருள் சர்வதேச சதுரங்க தினத்தில் கிரியேட்டிவ் செஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் கிரியேட்டிவ் செஸ்ஸாக எப்படி அதை மாற்ற முடியும், அதுக்கான ஒரு ஐடியா கொடுங்களேன் எங்களுக்கு.
1: அதுதான் மேம், அதாவது இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிரியேட்டிவிட்டியாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்மளே வந்து யோசித்து பண்ணுறோம். அதுக்குண்டான ஒரு ப்ராக்டிஸாக தான் இது இருக்குது. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், அதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் இந்த வருஷத்துடைய மோட்டிவ். ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஒரு ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்காவது செஸ்ஸு சொல்லித்தரணும். நீங்கள் பிளே பயிற்சியாளராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செஸ்ஸு தெரிஞ்சிருக்க, உங்களுக்கு தெரிஞ்ச செஸ்ஸு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நிறைய பண்ணுறாங்க. இந்த செஸ்ஸு கற்றுக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை பற்றி ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்தோம், இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். மெமரி கெப்பாசிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகும்.
0: பொறுமை ரொம்ப அவசியம் இல்லை.
1: ஆமாம் ஆமாம்,
0: நிதானமாக செயல்படும்.
1: அதுதான் நாங்கள் இப்போ கூட நான் சொல்லுவாங்கன்னு டாக்டர்கள் வந்து சிபாரிசு செய்கிறார்கள், மந்தமாக இருக்க ஒரு பையனை கொண்டு வந்து ஒரு பேரண்ட்டு சேர்த்தாங்க. ஏன்னு கேட்டால் அது டாக்டர் சொன்னாங்க, ஆக்டிவ் மைண்ட் ஆக்டிவ் ஆகணும், கொஞ்சம் பசங்களோட சேர்ந்து அவங்களும் செஸ் கற்றுக்கட்டும் ஆடட்டும்னு. அதே மாதிரி இன்னொரு பேரண்ட் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான், உட்கார மாட்டேங்கிறான் அப்படின்னாங்க. யாரையாவது அடிச்சிடறான் இல்லாட்டி கீழே விழுந்துடுறான், ஏதாவது பண்ணிடறான். அவனை உட்கார வைக்கிற கேமு, உட்கார வச்சாங்கன்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யோசிச்சாங்கன்னா அவங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பிளானிங் இருக்கும், கிரியேட்டிவிட்டி வரும். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாம் தான் பொறுப்பு. அதனால் சொல்லுவாங்க, நம்ம வைக்கக்கூடிய ஒரு மூவ் யூ கெனாட் அன்டூ, பட் நெக்ஸ்ட் மூவ் யூ கேன் டூ பெட்டர் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த செஸ்ஸு கற்றுக் கொடுக்கும். இன்னொன்று மாணவர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தோல்வி மனப்பான்மை. இந்த நிறைய தேவைப்படுது இங்கே வந்து செஸ்ஸு வந்து. அதனால தான் நாங்கள் நாக் அவுட்டில் நடத்தாமல் தோக்குறவங்களே ஆட விட்டு விட்டு விட்டு எவ்வளோப்பா ஆடினே, அஞ்சு ரவுண்டு நடந்துச்சு, ரெண்டு பாயிண்ட் எடுத்தேன், பரவாயில்ல அடுத்த டோர்னமெண்ட் ஆடும் மூணு எடுக்கலாம், இப்படி என்கரேஜ் பண்ணும். தோத்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்றது இல்லாமல் இதை வளர்க்குறனால இந்த சதுரங்கம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த தோல்வி மனப்பான்மை இருக்காது. தோற்று தான் ஜெயிக்க முடியும். பிரக்யானந்தாவாக இருக்கட்டும், குகேஷாக இருக்கட்டும், ஆனந்த் சார் கூட அவங்களாம் தோற்று தோற்று தான் ஜெயிச்சிருக்காங்க. எடுத்த உடனே யாருமே ஜெயிக்க முடியாது. அதாவது புத்திசாலிகள் ஜெயிப்பது எல்லாமே ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் முயற்சியாளர்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
0: சரிங்க, ரொம்ப

0: அழகா பல விஷயங்களை சர்வதேச சதுரங்க நாளான இன்று நிலையத்திற்கு வந்திருந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி. நேர்களை வாழ்க்கை எவ்வளோ அளவுக்கு வேகமாக ஓடுதோ அந்த அளவுக்கு சாதனைகள் புரியணும் அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு சதுரங்க விளையாட்டுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா வாழ்க்கை இன்னும் செழுமையாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு விடைபெறுறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
1: இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிக்க நன்றி. அனைவரும் கற்றுக்கங்க, எல்லோருக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.
2: அறிவுடையார் ஆவது அறிவார். இந்த குரலுக்கு ஏற்ப சதுரங்கம் அறிவை மேம்படுத்தும். ஞாபக சக்தி, அறிவு கூர்மை, விடாமுயற்சி, புதிய கற்றலுக்கான வாய்ப்பு, நிதானம், மனதை ஒருமுகப்படுத்தும் தன்மை, முடிவில்லா வாய்ப்புகளுடன் கூடிய ஒரு பயணமே சதுரங்கம். சதுரங்கம் கற்போம், சவாலை சாதனையாக்குவோம். இன்றைய வசந்த அழைப்பில் சதுரங்கம் சவால் சாதனை. உலக செஸ் நாளை முன்னிட்டு சர்வதேச சதுரங்க அமைப்பு ஃபிடேவின் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர், திருச்சி மாவட்ட சதுரங்க சங்கத்தின் இணை செயலாளர் பி இஸ்மாயில் அவர்கள் நேரலையில் பங்கேற்று தரமான சிறப்பான தகவல்களை வழங்கினார். நேயர்களே, அவரை தொடர்பு கொள்ள இணைப்பு எண் 90 43 42 76 61. மீண்டும் பி இஸ்மாயில் ஐயா அவர்களின் கைபேசி எண் 90 43 42 76 61. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன்.

0: நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கண்ணியத்துடன் நடைபெறுவதை அனைத்து உறுப்பினர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தியுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சட்டம் இயற்றுதல் மற்றும் பிற நாடாளுமன்ற பணிகளை நிறைவு செய்ய வேண்டியது உறுப்பினர்கள் அனைவரின் கூட்டு பொறுப்பு என்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை இது மேலும் வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கௌரவ அவமதி

0: பதிப்பு தடுப்பு திருத்த மசோதாவை இன்று தாக்கல் செய்கிறார். தமிழ்நாட்டில் சிகிச்சையின் போது நோயாளிகள் உயிரிழப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக மாவட்ட வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அக்குழுக்களின் பரிந்துரையின்படி சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனை காக்க அரசு செயலாற்றி வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் சிறுபான்மையினர் நலம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பனை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் எண்ணெய் பனை கன்றுகளை வாங்கி பயன்பெறுமாறு தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கத்திட்ட செயலகத்திற்கு பொருள் இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 430,000 பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பனை கன்றுகள் வழங்கப்படுவதுடன் ஏற்கனவே எண்ணெய் பனை சாகுபடி செய்து வரும் விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 5,250 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: திருச்சி மாவட்டத்தில் மின்னணு குடும்ப அட்டைகளில் இதுவரை கைரேகை பதிவு செய்யாத உறுப்பினர்கள் அந்தந்த நியாயவிலைக் கடைகளில் உடனடியாக மின்னணு பதிவை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் 2,25,149 பேர் இதுவரை தங்களது கைரேகை பதிவை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு இந்திய ரூபாய் மதிப்பின்படி 4,814 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது இடம் பிடித்த அர்ஜென்டினாவிற்கு இந்திய ரூபாய் மதிப்பின்படி 3,177 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்த ஸ்பெயின் அணிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலகக்கோப்பையை வழங்கியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேயர்கள் உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு அறிமுக நேர்களுக்காக 240 102 1 ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246 102 1 திருச்சி வானொலி அலைவரிசைகள் நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது போடு ஆட்டம் போடு.

நேயர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னா, நிழலும் நிஜமானது. அதாவது நிழலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு எப்பயோ நிஜமாவே தெரிஞ்சிருக்கும், நிஜம்னு நினைச்சிருப்போம். அந்த நிஜமானது வந்து என்னவா நீங்க நினைச்சு பயந்தீங்க, நீங்க அலறி அடிச்சு ஓடுன தருணம் எது அப்படிங்கறதா இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் என்னன்னா 4431 அப்படிங்கிற திருச்சியின் முன்னெடுப்பினோடு 240 102.1 மற்றும் 246 102.1.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை நம்மோடு இணைந்திருந்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். அந்த வகையில் முதல்ல வரக்கூடிய படம் இதயத்தை திருடாதே படத்திலிருந்து.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: இந்தியாவின்

மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது இருபட பாடல்கள். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்குது உங்களோடு. நாங்க நிகழ்ச்சியில நேர்கள் உங்க விருப்ப பாடல கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் /431 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு. அறிமுக நேர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246-102-1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசத்தின் வளர்ச்சிக்கு தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முக்கியம் என்று கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதித்தால் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதா இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் கூறினார். விண்வெளித்துறையில் மிகப்பெரிய உச்சத்தை இந்தியா எட்டியுள்ளதாகவும் இந்திய இளைஞர்களால் உருவாக்கப்படும் ஸ்டார்ட் அப்கள் சாதனைகளை படைத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இன்று தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 வரை 19 அமர்வுகளாக நடைபெறவுள்ளது. இந்திய அஞ்சல் துறையின் அடையாளத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க படைப்பாற்றல் வல்லுநர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அஞ்சல் துறையின் நம்பகத்தன்மை, சேவை, டிஜிட்டல் புத்தாக்கம் உள்ளிட்டவற்றை பிரதிபலிக்கும் அடையாளத்தை வடிவமைக்க நாடு முழுவதிலும் இருந்து போட்டியாளர்கள் மைகோ இணையதளத்தின் மூலம் ஆகஸ்ட் 15 வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. ஆகஸ்ட் 30 வரை 3 சுற்றுகளாக இக்கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதிவு செய்வதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் இ சேவை மையங்களை அணுகி ஆதார் அட்டையில் கைரேகையை புதுப்பித்து பின்னர் நியாயவிலைக் கடைகளில் தங்களது கைரேகை பதிவை புதுப்பித்துக் கொள்ளுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள், குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை புதுப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைரேகையை வைத்து புதுப்பிக்காதவர்கள் நியாயவிலை கடைக்கு குடும்ப அட்டையுடன் சென்று ரேகை வைத்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கைரேகை இல்லாதவர்கள், குழந்தைகள், முதியோர்கள் ஆகியோர் தங்களது ஆதார் அட்டையை அரியலூர், உடையார்பாளையம், மானியமனம், செந்துறை ஆகிய வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ள ஆதார் இ சேவை மையங்களை அணுகி கைரேகையை புதுப்பித்து பின் நியாயவிலை கடைக்கு சென்று கைரேகை பதிவை புதுப்பித்துக் கொள்ளுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராம்குமார்.
1: திருப்பூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், வரகு, மரவள்ளி, வெங்காயம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் வரும் செப்டம்பர் மாதம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரணவரே தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியாவின் HS பிரணாய், லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த், PV சிந்து உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. நேயர்களின் மனம் விரும்பிய பாடல்கள் காற்றலைகளில். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-102-1, 240-102-1.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: பதினோரு மணி 11 நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1. இது உங்களோடு நாங்க, நேயர்களின் விருப்ப பாடல்கள் காற்றலைகளில். உங்க பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-331-240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய முதல் நேயர் யாரு என்னன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் மேடம். என்ன, பஞ்சவர்ணம் பேசுறேன் மேடம்.
7: பஞ்சவர்ணம், நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கு மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
7: எல்லாரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
8: என்ன ஆடியில் என் தங்கச்சிக்காக இந்த பாட்டு வேணுங்க மேடம்.
7: உங்க தங்கச்சிக்காக?
8: நன்றி
7: மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாரங்க பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: சூரல் நின்று போச்சு படத்துல இருந்தங்க. நீ போற வழி தென்கிழக்கு, அந்த சாங்ஸ் கொடுக்கமா அந்த இனிய காலை குழுதுல.
0: ஓகே, நீங்களே ரொம்ப அழகா பாடுறீங்களே கண்ணன். நன்றி, இணைப்புக்கு வந்ததுக்கும் நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: தேங்க்யூ.

0: டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ಸಮಲ್ಲಿ
1: ஆடிக்கு வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்,

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட நாங்க நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாருங்க பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா? எல்லாரும் நலமா இருக்கோம். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? செந்தூர பாண்டியில இருந்து. சரிங்கம்மா, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
2: ஆ, சரிங்க மேடம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரம்.

0: பொம்மைகள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க. திருவாரூர் மாவட்டம் விவசாயிகளின் கவனத்திற்கு, விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 23/7/2026 அன்று மாலை 4 மணிக்கு திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை. 1ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க www.tnesevai.tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்க விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 31/12/2026. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: பதினோரு மணி 41 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது உங்களோட நாங்க. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாரங்கிருந்துன்னு பாத்தலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம்ங்க.
8: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
9: திரையூர்ல இருந்து ஜலஜா பேசுறேங்க.

0: ஜலஜா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு?
1: தவசி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல்.
0: தவசி படத்துல இருந்து ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றிங்கம்மா.

0: சித்திர விழா சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். APN Silks and Readymades, அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: உங்களோடு நாங்க நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாரைங்க பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
4: உறையூர் சக்தி நகர்ல இருந்து மோகனா பேசுறேங்க.
3: மோகனா, எப்படி இருக்கீங்க? என்ன பாடல்
4: கொடுக்கலாம்?
3: அந்த
4: படத்தை
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல.
4: இணைப்புக்கு
3: வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
4: உங்களுக்கும் நன்றி மேடம்.
3: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
3: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு, ஸ்ரீதைலா சில்க்ஸ்,
1: ஸ்ரீதைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
9: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்கள். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 2026-27 ஆண்டிற்கான சமூக

சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் தஞ்சாவூர் மாவட்ட ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களில் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தாத்தேங்கார்பேட்டை மண்ணச்சநல்லூர் துணை மின் நிலையங்களில் நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதால் அங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு நாளை காலை 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. இதுவரை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, பருவகால மழையைப் போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றால் அது மிகுந்த பயனளிக்கும் என்றார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நம் இந்திய இளைஞர்களின் ஆற்றல் விண்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டதாக திகழ்கின்றது என்றும், இந்திய இளைஞர்களின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உலக அளவில் சாதனைகளை படைத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், நம் தேசத்திற்கு பெருமை மிகு தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் மாயா சாண்டுவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அங்குள்ள வர்த்தக மன்றத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உரையாற்றும் குடியரசுத் தலைவர் இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். நாட்டின் பட்டய கணக்காளர் மற்றும் தணிக்கை அலுவலகம், இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட மாணாக்கருக்கு தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்த உள்ளது. இது தொடர்பான தகவல்களை cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ, கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி போன்றவற்றை ஊக்குவித்து மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிக்க பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை மாணாக்கர் ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.

உலக சதுரங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சதுரங்க விளையாட்டின் தலைநகராக தமிழ்நாடு முன்னேறி வரும் நிலையில் இளைய தலைமுறையினர் அதன் நுட்பங்களை கற்று தேர்ந்து சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தமிழக அரசு அனைத்து வகையிலும் உதவிகளை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெறுகிறது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5வது நாளாக இன்றும் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் 3 பேர் கொண்ட குழுவினரும் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட 3 பேர் கொண்ட குழுவினரும் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. ஹெச் எஸ் பிரணாய், லக்ஷாய் சென், ஆயுஷ் ஷெடி, கிடாம்பி ஸ்ரீகாந்த், பிவி சிந்து உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குரள முதம்
1: இடனறிதல் 50 அதிகாரம் 3வது குறட்பா.

தகுந்த இடத்தை அறிந்து கொண்டு பகைவர்களோடு போராடுதலை சிறப்பாக செய்தால் அவர்க்கு எதிர்நிற்க ஆற்றாதவரும் போரிட்டு அவரை அழிப்பர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: உங்க வீட்டுல இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இல்லனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வீணா போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ?
3: என்ன பண்ணுவேன், பழைய பொருளை தூக்கி போட்டுட்டு புது பொருள் வாங்குவேன். இப்பதான் நிறைய ஆஃபர் தள்ளுபடின்னு ரொம்ப கம்மியான விலையில பொருள் கிடைக்குது, நிறைய புது புது டிசைன்ஸும் வருது. அப்புறம் யாராவது பழைய பொருளை வச்சுப்பாங்களா?
2: இப்ப நம்ம எல்லாம் இந்த எண்ணம் ரொம்ப இயல்பாயிடுச்சுல. ஆனா ஒரு பொருளை புதிதா உருவாக்குறதுக்கு இயற்கை எவ்வளவு பெரிய விலை கொடுக்குதுன்னு தெரியுமா உனக்கு?
3: அப்படியா, என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே.
2: ஒரு சாதாரண பருத்தி ஆடைய தயாரிக்கிறதுக்கு 1000 கணக்கான லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு மொபைல் போனை உருவாக்குறதுக்கு பூமிக்கடியில இருந்து பல அரிய உலோகங்கள் எடுக்கிறாங்க. தொழிற்சாலைகள்ல மின்சாரம் பயன்படுத்தப்படுது, எரிபொருள் செலவாது. அதுக்கப்புறமா அந்த பொருள் நம்மள்ட்ட வந்து சேர்றதுக்கு 100 கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் கூட வருது. ஆனா நம்ம பழசுன்னு தூக்கி போற பொருட்கள்லாம் வெறும் குப்பையா மட்டும் மாறுறது கிடையாது. குறிப்பா மின்னணு கழிவுகள், அதாவது இவேஸ்ட், இன்னைக்கு உலகம் முழுக்க இது ஒரு பெரும் சவாலாவே மாறிட்டு இருக்கு. அதுல இருக்கிற ரசாயனங்கள் மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துது. சில பொருட்கள் 100 கணக்கான ஆண்டுகள் ஆனா கூட முழுசா மக்கிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய மிக எளிய ஆனா பயனுள்ள ஒரு செயல் இருக்கு.
3: அப்படியா, என்னது?
2: அதுதான் பழுது பாக்குற பழக்கம். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தலாம். மின்னணு சாதனங்கள் பழுதாக்கிட்டா அதை பழுது பார்த்து மீண்டும் பயன்படுத்தலாம். மொபைல் திரையோ பேட்டரியோ பழுதானா முழு மொபைலையும் மாத்தணும்னு அவசியம் இல்லையே. நம்ம பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஒரு பொருளை அவ்வளோ எளிதா தூக்கி போட்ட மாட்டாங்க, பழுது பார்த்து மீண்டும் பயன்படுத்தி பயன்பாடு முடிந்த பிறகும் கூட வேற ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்து பயன்படுத்தினாங்க. அதனாலதான் அந்த தலைமுறை வளங்களை மதிக்க கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க ரிப்பேர், ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிற கொள்கை அதிகமா வலியுறுத்தப்படுது. அதுல முதல் முக்கியமான படி ரிப்பேர், அதாவது பழுது பார்த்து பயன்படுத்துறது. ஏன்னா ஒரு பொருளோட ஆயுளை நீட்டிக்கிறது புதிய பொருள் தயாரிக்க

தேவையை குறைக்குது. அதனால இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படுது. இது சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்ப செலவுக்கு கூட நல்லதுதான். தேவையற்ற செலவுகள் குறையும், குப்பைகள் குறையும், இயற்கையும் பாதுகாக்கப்படும். சுற்றுச்சூழலை காப்பது அப்படிங்கறது பெரிய திட்டங்களாலையும் பெரிய முடிவுகளாலையும் மட்டும் சாத்தியம் கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுக்கக்கூடிய சிறிய முடிவுகள்ல இருந்து தான் தொடங்குது. அடுத்த முறையாவது ஏதாவது ஒரு பொருள் பழுதானுச்சுன்னா உடனே புதுசா வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காம இத பழுது பார்த்து இன்னும் கொஞ்சம் காலம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாப்போம். அந்த ஒரு சிறிய யோசனை நம்ம பணத்தை சேமிக்கும், இயற்கை வளங்களை காக்கும், அதை விட முக்கியமா வருங்கால தலைமுறைக்கு ஒரு பசுமையான பூமியை விட்டு செல்ல நமக்கு உதவும். பழுது பார்த்து பயன்படுத்துவோம், வளங்களை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

வாழ்க்கையில நம்மள என்னைக்குமே மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் நம்மள தூக்கி எறியறவங்கள மியூட்லையும் போட்டா நம்ம வாழ்க்கையே செம்ம கியூட்டா இருக்கும்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. தோழிகளே, இது உங்களுக்கான உலகமாய் மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிஜமான விஷயம் வந்து நிழலா தெரியும், அதே பல நேரங்கள்ல நிழலான விஷயம் நிஜமா தெரியும். அதுவும் இரவு நேரங்கள்ல கேட்கவா வேணும். செடி கொடி அசைஞ்சா பாம்பு மாதிரி தெரியும், அதே பாம்பு தொங்குனா புடலங்கா பீக்கங்க மாதிரி தெரியும். இப்படிப்பட்ட இரவு நேரங்கள்ல நீங்க நடந்து போனப்பையோ இல்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தப்பையோ நிழலை பார்த்து நிஜம்னு நினைச்சு அது ஒரு வேற ஒரு உருவமா நம்பி நீங்க அலறி அடிச்ச அனுபவங்களை மனம் திறந்து பேச போறீங்க. நிழலும் நிஜமானது அப்படிங்கிற இன்னைக்கான தலைப்புல உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னெடுப்பினோடு அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்காக 246-102-1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஸ்ரீ தைலாசில்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. Up to 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயம் கொண்டம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிழலும் நிஜமானது அப்படிங்கிற தலைப்புல தான் வந்து, நிழலை பார்த்து நிஜம்னு நினைச்சு தோழிகள் அலறி அடிச்ச அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை சொல்றதுக்காக ஒரு தோழி ஓடோடி வராங்க. யார், எங்க இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் மேடம். இப்ப ஆனந்தி பேசணும், கரூர் மாவட்டம் அரசியலிருந்து.
9: ஆனந்தி, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன் மேடம்.
9: சரி சொல்லுங்கம்மா, நிழல வந்து நிஜம்னு நீங்க பார்த்து அலறி அடிச்ச அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும், சொல்லுங்க.
10: மாறிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த மட்டை நில வெளிச்சத்துல அப்படியே நிழலா தெரிஞ்சதுன்னு
9: இருக்குங்களேன் தோழி. இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியா, இல்ல எதுவும் இப்ப சுட சுட நடந்த ஒரு விஷயமா?
10: ஒரு 30 ஆண்டுகள்.
9: 30 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். சரிங்களா, சொல்லுங்க.
10: சொல்லுங்க
9: அந்த அனுபவத்தை அப்படியே. ஓ, நிழல்
10: நினைச்சுக்கிட்டீங்க,
9: அலறி அடிச்சீங்க, அப்புறம் என்னதான் நடந்துச்சு அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே.
10: அது நெஜ பாம்பு.
9: பாம்பா? ஐயோ,
10: நெஜ பாம்பு.
9: எனக்கே பயமா இருக்கு, போங்க. ஏதோ மட்டன் மட்டன் சொல்றீங்க, காத்துல ஏதோ சருகு கடந்திருக்கும் போல, அசைஞ்சிட்டு இருந்திருக்கும் போல அப்படின்னு நினைச்சா.
10: நானும் நினைச்சிட்டு காலை கொண்டுட்டு போறேன், காலில் அப்படி தள்ளி உள்ளான்.
9: எவ்வளவு ஒரு வீர பெண்மணி பாருங்களேன் நம்ம ஆனந்தி.
10: நடு வாசல்ல மேடம், வாசல் நல்லா பெருசா இருக்கும் வாசல்ல.
9: சரி,
10: நிலா வெளிச்சத்துக்கு அதுக்கும் அது எனக்கு நிழலா தெரியும்,
9: நினைச்சா அப்புறம் என்ன பண்ணீங்க, ஓடிட்டீங்களா? அது ஓடிருச்சா பயந்து? அவங்க எல்லாம் பாவுங்க, நம்மள பார்த்து அவங்க பயந்து ஓடி போற காலமா இருக்கு.
10: அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, நமக்கு மறைச்சிட்டாங்க.
9: ஓ சரி சரி,
10: வீட்டுக்காரர் வெளியில வர்றதுக்குள்ளார காணாம போயிருச்சு. எங்க எங்க வராரு, இங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுதுன்னு பார்த்தா காணவே காணா, லைட் அடிச்சு தடவுறாங்க காணாம.
9: ஓ சரி சரி, இது வந்து என்னன்னா நிஜத்தை வந்து நீங்க நிழலா நினைச்சிருக்கீங்க
10: அப்படிதானே?
9: இதே வந்து ஒரு நிழல நிஜமா நினைச்சிருக்கீங்களா நீங்க?
10: பாம்புங்கறதே நான் நினைக்கல,
9: பாம்புங்கறது
10: நிழலா மட்டையாட்டம் கிடக்கு அப்படின்ட்டு நான் காலை கொண்டு போனேன்.
9: சரிங்க,
10: பாம்பு தெரிஞ்ச யாராவது காலை கொண்டுட்டு போவாங்களா பக்கத்துல?
9: சாதனையும் படைச்சுக்கிட்டு உலக சாதனைகளும் படைச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேரு, நம்ம அந்த லிஸ்ட்ல இல்ல, என்ன பண்றது?

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.

0: சதவீதம் முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: வந்தாச்சு வந்தாச்சு.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
9: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னா, நிழலும் நிஜமானது அப்படிங்கிற தலைப்புல அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு தோழி அவங்களோட அனுபவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா ஒரு தோழி நம்ம இணைப்புல இருக்கிறாங்க. யார், எங்க இருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேலா, எல்லாம் நலமா இருக்கிறாங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கரூர் மாவட்டம் வாலிம்பட்டில இருந்து விஜய பேசுற மேடம். எல்லாம் நலமா இருக்கிறோம் நாங்கெல்லாம்.
0: அப்படியா, சரிங்கம்மா. தலைப்புக்குள்ளார போயிடலாமா? அப்படியே
1: போயிடலாம்.
0: சரி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல சுட சுட நடந்த விஷயமா?
1: நாலு நாள் முன்னாடி.
0: நாலு நாள் முன்னாடியா? சரி, அவ்வளவு பயப்படுவீங்களா நீங்க?
1: ஆமா, துணிமணி எல்லாம் துவைச்சு காய போட்டுறது நவம்பர் போட்டுறது.
0: சரி,
1: எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த ஒரு துணியும் எடுக்க மாட்டாங்க.
0: எந்த நேரத்துல
1: தண்ணி வேற அந்த பைப்ல வரவே வராது. 9:30 தண்ணி பிடிக்கலாம்.
0: இரவு 9:30 இரவு 9:30 சரிங்களா? அப்படிதானே? சரி, அந்த நேரத்துல தண்ணி வந்தது. சரி, பிடிக்க போனீங்க, அப்புறம் என்ன ஆச்சு?
1: அது ஆடு ஒரு நவம்பரத்துல பேய் இருக்கும் பாக்க. அப்படியா பேய் வந்து பய தெரியாது எனக்கு. இருந்தாலும் அப்போதைக்கு ஒரு பயம் தெரியுது.
0: தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்டு அதெல்லாம் கேட்கும் போதும், அப்படியே காத்துல துணி அப்படியே ஒரு உருவமா கிளம்பி ஆடுனதை பார்த்து பயந்துட்டீங்க அப்படிதானே?
1: அவ்வளவுக்கு பயம் தெரியாதே. இருந்தாலும் அன்னைக்கு பயம்,
0: அன்னைக்கு பயம் தெரிஞ்சு நாலு நாளைக்கு முன்னாடி. அப்புறம் என்ன பண்ணீங்க? தண்ணி குடத்த என்ன பண்ணீங்க?
1: தாடவும் எப்படி இருந்துச்சு? அப்புறம் மறுவ முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அப்புறம் விளக்க மறு செருப்போம் சாஞ்ச நாள் மாதிரி.
0: இன்னமும் நம்ம வண்டி இப்படிதான் போய்கிட்டு இருக்குதோ?
1: அப்புறம் பார்த்தா துணி
0: அப்படின்ட்டு நம்ம துணிய போய் நம்மளே அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டீங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சா இல்ல கீழே தூக்கி போட்டு தெரிச்சு
1: ஓடிட்டீங்களா?
0: வெறும் குடத்தை போட்டீங்க, பரவாயில்லங்க. பயங்கர கேர்ஃபுல்லா தான் இருந்திருக்கீங்க.
1: வெறும் குடம் தானே?
0: சரி, இனிமேலாவது கொஞ்சம் தைரியமா இருப்போம். இல்லன்னா பகல்லே துணிய எடுக்க
1: பாருங்களேன். தெரியாது பயம் இருந்தாலும் அப்பதைக்கு அந்த பயம் வந்து
0: உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க எவ்வளவு பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு
1: நம்ம மரம் முருங்க மரம் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல.
0: ஆமா ஆமா. சரி, உங்களோட அனுபவத்தை நினைச்சா விஜயம்மாவால பேச கூட முடியல, அப்படி சிரிப்பு தாங்க முடியலையாமா?
1: ஆமா ஆமா.

0: சரிங்க, ரொம்ப அருமையா உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி
1: மேடம். நன்றி மேடம்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மன.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின்

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மங்கை உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிழலும் நிஜமானது அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பேசின இந்த தோழிகளுக்கும் முயற்சி செய்த தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா 12:50 பாப் கார்னர், அடுத்ததா காதோரம் கவி பாடி வலம் வரும் 1 மணிக்கு மதுரையிலும், 1:45 மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயனப் பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது.

0: பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000 மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மாசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே 9 சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில், தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள கோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார்.

0: ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்புப் படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டி எடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் கசிவு குறித்து குரல் எழுப்பினர். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். இருப்பினும் தொடர் அமளி ஏற்படவே மக்களவை பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, பருவமழை செழிப்பைப் போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று கூறினார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் பொழுது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்றார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. கடந்த மே மாதம் இதற்கான அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் திரு விஜயை கார் உற்பத்தி நிறுவனமான ஃபோர்டு நிறுவனத்தின் துணைத் தலைவர் மேத்யூ காட்லெவிஸ்கி தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியது. இந்நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது உற்பத்தியை மீண்டும் தொடங்குவது குறித்தும் உலகளாவிய திறன் மையங்கள் விரிவாக்கம் குறித்தும் விவாதித்ததோடு எதிர்காலத்தில் உற்பத்தி துறையில் மேற்கொள்ளப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. நியாய விலைக்கடைகளில் செயல்படுத்தப்படும் தாய்மாணவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்கும்.

வருகின்றனர். இந்தியாவின் HS பிரணாய், லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த், PV சிந்து உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

ஒரு மணி 3 நிமிஷத்துக்கு ஜேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசிக்கவிருப்பது. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுர கீதமாக ஒலிக்கிறது. உங்கள் ஜேஃபம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் தரும் முதல் பாடல் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தன்ஷிகா ஸ்ரீ இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. கே ஜே எஸ் தாஸ், எஸ் ஜானகி குரல்களில்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை

0: நேற்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் இது மதுரை கீதம். உங்கள் சுச்சியம் ரெயின்போ 102.1 மதுரை கீதத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் காவல்காரன் பாளையம் ஜி மகாலிங்கம். பாடல் ஒலிக்கிறது மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து டி ஆர் மகாலிங்கம் குரலில்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் பாடல்களால் வலம் வருகிறது மதுரகீதத்தில். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, மீரா, சீதாமணி, மாலதி, தங்கமாயன், ரமேஷ், ஜெயந்தி, மணிமாலா, மந்தாகினி, மண்டோதரி இவர்களின் விருப்பமாக பாடல் வருகிறது வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

ட்ரெஜேஎஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமரன் நகர் லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதிஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. பொம்மை திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலாவின் குரலில்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தால் அழியா காவியங்கானங்களின் அணிவகுப்பாய். இது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அயன்புத்தூர் நெசவாளர் காலனி சரோஜா அண்ணாதுரை. இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகியின் குரல்களில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மதியவேளையில் உங்கள் மனதை லேசாக வைத்திருக்கும் இது மதுரை கீதம். உங்கள் ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து. நாச்சிக்குறிச்சி முத்துசுவாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்பமாக டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல்.

0: பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிங்.
9: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேயர்களின் மடல் வழி விருப்ப கானங்கள் மதுரை கீதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ருச்சியஃபம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் முகமது ஷஃபீக், ஜீவானா மரியம், முகமது ஷாலிக், முகமது சல்மான், முகமது சுஹைல் இவர்களின் விருப்பமாக பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியின் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.

0: இதயத்தை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
0: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிரச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். மதுரகீதம் தரும் அடுத்த பாடல் இலுப்பைக்குடி கண்ணன் கலைச்செல்வி இவர்களின் விருப்பமாக வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடல். பாடல் ஒலிக்கிறது பி. சுஷீலாவின் குரலில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150

0: ₹50 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நிறைவு பெற்றது இன்றைய மதுர கீதம். நேர்களே, நிகழ்ச்சிகள் பற்றின விமர்சன கடிதங்கள் வரவேற்கப்படுகின்றன. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி, திருச்சி 1. இந்த முகவரிக்கு நமது நிகழ்ச்சிகளை பற்றின விமர்சனங்களை நீங்க கடிதம் மூலமா எழுதி அனுப்பலாம். மின்னஞ்சல் மூலமாகவும் நிகழ்ச்சிகளை பற்றின விமர்சனங்களை தெரிவிக்கலாம். மின்னஞ்சல் முகவரி @trichy@gmail.com.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட

0: சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 374,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்த உள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தை சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சினைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
1: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும்

0: தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெற உள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டம் மோயார், சிங்காரா, விபூதிமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசன்குடி மாயார், மசன்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியுறை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் போர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இது திருச்சேஃபம் ரெயின்போ 102.1.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது முருங்கை மதிப்பு கூட்டு பொருட்கள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள்.
1: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். தோட்டக்கலை பயிர்கள் ரொம்ப முக்கியமா இருப்பது முருங்கை. முருங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவுல தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் எல்லா சமயத்திலயும் கிடைக்குமானா எல்லா சமயத்திலயும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா எல்லா சமயத்திலயும் அதற்கான தேவையும் அதற்கான சந்தையும் புதுசா உருவாயிருக்கு. அதுவும் சர்வதேச அளவுலயும் நிறைய பேர் இதை வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரு முக்கியமான பயிராக எடுத்து செய்து சந்தைப்படுத்துறது, இதற்கு ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரியான பல காரணங்களான இதற்கான தேவை வந்து தொடர்ச்சியா அதிகமாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முருங்கை பயிரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த முருங்கை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்டு பொருட்கள்ல என்னென்னலாம் செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, எப்படி எப்படி எல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா அது வந்து நம்ம சந்தையில வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்ற தகவலை சொல்றதுக்கு நம்ம கூட கரூர்ல இருக்க புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் மாலதி தான் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: முதல்ல இந்த முருங்கை அப்படின்ற பயிர், குறிப்பாக இந்த முருங்கை பயிர்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
2: பண்டைய காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் முருங்கை வந்து நம்மளுடைய உணவுல வந்து மத்த கீரைய கம்பேர் பண்ணல முருங்கை வந்து ஒரு முக்கிய இடம் இருக்கும். முருங்கை வந்து ரெகுலரா எடுத்துக்குவோமோ அப்படின்னம்னா நம்மளால எடுத்துக்க மாட்டோம். அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம், பொரியலா சாப்பிடுவோம் அல்லது கூட்டாவோ அல்லது ஒரு குழம்பு, இவ்வளவுதான் நம்ம வந்து முருங்கையில பண்ணக்கூடியது. அதே காயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடியது ஒரு குழம்பு, ஒரு பொரியலோ அல்லது புளிக்குழம்பு, இவ்வளவுதான் நம்ம வந்து முருங்கை காய வச்சு நம்ம பண்ணுவோம். ஆனா அதனுடைய சத்துக்கள் வந்து ரொம்ப அபரிதமா இருக்கு. நம்ம வாரத்துல ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் முருங்கைக்கீரை நம்ம சமையல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாது உப்புகள், நார்ச்சத்துக்கள் இது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டவுன்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் முருங்கைக்கீரை ரெகுலரா கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்காது. அதே கிராமத்துல இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வச்சிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா டவுன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். இதே வந்து வேலைக்கு போற தாய்மார்களா இருந்தாலும் சரி அல்லது டவுன்ல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் ஓகே, அவங்களுக்குமே முருங்கைக்கீரை கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வந்து நீங்க உலர வைக்கும் போது பக்குவமா உலர வைக்கணும். எப்படி அப்படின்னீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து பறிச்சுட்டு நீங்க நல்லா அலசிட்டு ஒரு ஆவியில் இரண்டு நிமிடங்கள் வேக வைத்து, வெயில் காலமா இருந்ததுன்னா நிழல்லே உலர்த்திடலாம் அல்லது நீங்க மழை காலத்துல உலர்த்துறீங்க அப்படின்னீங்கன்னா சூரிய கூடார உலர்த்தி அல்லது 12 மணி வெயிலுக்கு முன்னாடி அந்த ஹெவி ஹீட் இருக்கக்கூடிய அந்த வெயிலுக்கு முன்னாடியே முருங்கைக்கீரையை நீங்க காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரெகுலரா நீங்க உணவு பயன்பாட்டுல பயன்படுத்திக்கலாம். முக்கியமா ஒரு க்வெஸ்சன் இருக்கும், நீங்க இப்ப வந்து வெயில்ல காய வச்சீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய சத்து

0: போகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சூரிய ஒளியில ஒரு சில வைட்டமின்ஸ், வைட்டமின் சி மட்டும்தான் ஓரளவு போகும், போயிடும். மத்த வைட்டமின்கள் தாதுப்புகள்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இன்னொன்னு, நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா லீஃப் எடுத்துக்கிறத விட டீஹைட்ரேட் பண்ணி எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய சத்துக்களினுடைய அளவு அதிகமா இருக்கும். எப்படி அப்படின்னா, நீங்க 1 கிலோ முருங்கைக்கீரையை காய வச்சீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் கூட உலர் முருங்கை வந்து கிடைக்காது. அதையும் பவுடர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்க வந்து 1 கால் கிலோ முருங்கைக்கீரை சாப்பிடுறது கூடிய சத்துக்கள் வந்து அதுல செறிவு அதிகமா இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே முருங்கைக்காய காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப டஃபான விஷயம் தான், ஏன்னா சத்துக்கள் இருக்கும், ஆனா அதுல வந்து எங்களுடைய கலரோ மனமோ வந்து இருக்காம காஞ்சு போயிடுதுன்னு வைங்களேன். அது நீங்க என்ன பண்ணாலும், அதே அதை ஃப்ரீஸ் ட்ரை பண்ணும் போது வந்து அந்த பச்சை அந்த மனம் அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஃப்ரீஸ் ட்ரைங்கிறது ஒரு சில இடங்கள்ல இருக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. அது இருக்குங்கிறவங்க, அந்த வாய்ப்புகள் இருக்கவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இப்ப முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுல அப்படின்னா உலர் முருங்கை ஒண்ணு பண்ணலாம், அப்புறம் முருங்கைக்கீரையில வந்து ஊறுகாய், அப்புறம் வந்து தொக்கு, முருங்கைக்கீரையை வந்து அரைச்சு ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, பிரிசர்வேட்டிவ் போடாம இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா சாஸ், இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்.
1: இப்போ இதற்கான ரகங்கள் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க திட்டமிடுறாங்க அப்படின்னா என்னென்ன ரகங்கள் வந்து அதுக்கு சரியானதா இருக்கும்? இப்ப நம்ம இந்த மாதிரிதான் உற்பத்தி பண்ண போறோம், இந்த மாதிரியான பொருட்களை தான் நம்ம சந்தைப்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகு அவங்க அதற்கேற்ற மாதிரியான ஒரு பயிர் ரகங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியமானது. அதுல எதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும்
0: சார்? இது வந்து என்னன்னா ஏற்றுமதி பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பா இருக்கும் சார். அதாவது கீரைக்குனே தனியா முருங்கைகள் இருக்குங்க சார், அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அந்த கீரைகள் வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு முக்கியமான ஒரு குறிப்பு, முருங்கையில மருந்தடிக்காம இயற்கையா பண்ணாங்கன்னா உடலுக்கு இன்னும் ஆரோக்கியம் சார்.
1: அப்ப குறிப்பா அவங்க அந்த பயிர் வைக்கிறது மட்டும் இல்ல, மேலாண்மை முறைகள்ல என்னென்ன விஷயங்கள் அவங்க தொடர்ச்சியா கடைபிடிக்கிறது அவசியமானது? அதாவது பூச்சி மருந்து அடிக்கிறது மட்டும் இல்ல, உரம் வைக்கிறது மித்த விஷயங்கள்லயுமே சரி, அவங்க என்னென்ன விஷயங்கள் தொடர்ச்சியாக கவனத்துல வச்சுக்கிறது இப்ப நம்ம ஏற்றுமதி தான் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு உதவிகரமா இருக்கும்
0: சார். ஏற்றுமதி பண்றதுக்கு முதல் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுல வந்து எவ்வளவு பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் இருக்குன்னு பாப்பாங்க சார். அப்புறம் வந்து உரம் போடுறோம் இல்லைங்களா, அதனுடைய எச்சம் வந்து எவ்வளவு அதுல இருக்குது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு முதல் வழி பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்துக்கான இலவச பயிற்சிகள் வேளாண் அறிவியல் மையத்துல கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு இலவசமா தருவாங்க சார். அப்புறம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கான இலவச பயிற்சிகளும் கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் மையத்துல தருவாங்க சார். இப்ப வந்து என்னன்னா, நீங்க இயற்கை விவசாயம் பண்றது ஒண்ணு முக்கியம் சார். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பொருளை வந்து உலர வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய கலர் வந்து மெயின்டைன் ஆகிறது முதல் முக்கியம். அப்புறம் அதனுடைய நியூட்ரியன்ட் லாஸ் இல்லாம பண்ணணும் சார். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த முருங்கைக்கீரையை அரைச்சிட்டு அந்த துகள்களினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கிரேட்ஸ் இருக்குங்க, கலருக்கும் அந்த துகளோட ஃபைன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சலிக்கிறதுல, அந்த ஜலனுடைய சைஸை வச்சும் அதுக்கு வந்து தரங்கள் இருக்குன்னு
1: வைங்களேன். எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேம்? கிரைண்ட் பண்றதுல கூட இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு, இதுவுமே கூட தரத்துக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் அவங்க எப்படி பயிற்சி மூலமா எடுத்துக்கலாம்? அதுக்கு நீங்க என்ன உதவி பண்றீங்க?
0: ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கான கட்டண பயிற்சி இலவச பயிற்சிகள் தராங்க சார். அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை அணுகலாங்க சார். அப்புறம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூருக்கு போனாலும் இருக்குங்க சார். அப்புறம் வந்து நிப்டம் தஞ்சாவூர்ல இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் வந்து இதற்கான பயிற்சிகள் தராங்க. இது தவிர வந்து தனியார் பயிற்சி மையங்கள்லயும் இதற்கான பயிற்சிகள் தராங்க.
1: சரிங்க மேம், இப்ப நிறைய பொருட்கள் சொன்னீங்க. இப்ப ஆரம்பிக்கும் போது எல்லா பொருட்களையும் ஒரே நேரத்துல நம்மளால செய்ய முடியாது. அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான பொருட்களோட ஆரம்பிக்கிறது ஓரளவுக்கு எளிதாக இருக்கும்?
0: ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மக்களை பார்த்துட்டு சர்வே மாதிரி ஒண்ணு எடுக்கணும் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மக்களுடைய நீட்ஸுக்காக நீங்க சர்வே எடுக்கலாம், அல்லது ஒரு ஷாப் மால்கோ அல்லது எங்கேயாவது போயிட்டு அங்க வந்து எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுது, மக்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து இனிஷியலா சாதப்பொடி ஆகட்டும், இட்லி பொடி ஆகட்டும், ஊறுகாய் ஆகட்டும், மக்களை வந்து எது எளிதா கவருதோ, அவங்களுக்கு எது வந்து எளிதா பயனா இருக்குமோ அதை நீங்க கொடுத்தீங்கனாவே அவங்க கட்டாயம் பயிற்சிகள் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது, இந்த மாதிரி மக்களுக்கு எளிதா கொண்டுட்டு போற மாதிரியும் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா முருங்கையில வந்து அந்த பல்ப் மட்டும் எடுத்து அதுல மசாலாஸ் போட்டு அதை கூட ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணலாம் சார்.
1: சரிங்க மேம், இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சரியான பிராண்ட் மாதிரி வச்சுக்கிறதோ இல்ல அடுத்து இதை வந்து நம்ம இப்ப ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றப்ப அதற்கான சர்டிபிகேட் வாங்குறது, அதற்கான முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்க மேம்? அதுவுமே நீங்க உங்க பயிற்சியில சொல்லி தரீங்களா அவங்களுக்கு?
0: சார், ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அதற்கான அனைத்து பயிற்சிகளும் தராங்க சார். இப்ப வந்து இந்த வேளாண் அறிவியல் மையத்துல மனையல்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து ப்ராடக்ட் வந்து எப்படி பண்றது, அதுக்கு வந்து எப்படி உணவு தர சான்று வாங்குறது, அப்புறம் எப்படி பேக்கிங் பண்ணலாம், எப்படி லேபிள் பண்ணணும், லேபிள்ல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் சார் நாங்க வேளாண் அறிவியல் மையத்துல சொல்லி தருவோம். வழிகாட்டுதல் பண்ணலாம் சார்.
1: இப்ப நம்ம பொருளை நல்ல பொருளை தயாரிக்கிறது மட்டும் இல்ல, அதை வந்து சரியான முறையில லேபிளிங் பண்ணி பிராண்டிங் பண்ணி அதை வந்து நுகர்வோருக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறது ரொம்ப அவசியம்.

0: இருக்கு. இப்ப இருக்கிற காலத்துல எதை கொடுத்தீங்கனாலும் சரி, வெளியில இருக்கிற லேபிளிங், ரேப்பரு, பிராண்டு இதெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணியா இருக்கு. உள்ள பொருள் எப்படி இருக்குன்றது கூட ரெண்டாவதுதான் நுகர்வோரை பொறுத்தவரைக்கும் ஒரு கவனத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நீங்க என்னென்ன ஆலோசனை எல்லாம் இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க
1: சார்? இப்ப வந்து என்னன்னா, ஆள் பாதி அடை பாதி மாதிரிதான் சார். உள்ள இருக்கிற ப்ராடக்ட் பாதி அப்படின்னா மேல போட்டிருக்க அந்த கவரு லேபிள் இதுதாங்க சார். இது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் சார். இப்ப இது ஒரு லேபிள் அப்படின்னா அந்த டிசைனிங்ன்றது வந்து வேறங்க சார். நம்ம என்ன கலர்ஸ்ல போடுறோம், எப்படி அப்பீலிங்கா போடுறோம், அதுல என்ன பிக்சர்ஸ் போடுறோம். இன்னொன்னு, அந்த லேபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு பொருளோட இன்கிரீடியன்ட் என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன நியூட்ரியன்ட் இருக்கு. இப்ப மெயினா வந்து நீங்க ஒரு லேபிள் ரெடி பண்றீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா எம்பசைஸ் பண்ணணும்னு வைங்களேன். ஏன்னா இப்ப சப்போஸ் வந்து முருங்கை அப்படின்னு எடுத்தா மூட்டு வலிக்கானது, அப்புறம் வந்து என்னன்னா ரத்த சோகையை தீர்க்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா சீக்கிரம் போகும் சார். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அல்லது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இருக்கும். டக்குன்னு பார்த்தோம்னா அப்படின்னா இந்த உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி குணமாகும், அல்லது வந்து ரத்தம் வந்து அதிகமா உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டு நீங்க லேபிள் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டிங் வந்து ஏதுவா இருக்கும் சார்.
0: சரிங்க. இப்போ பொதுவா இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச தொழில் முனைவர்கள்ல இந்த முருங்கை எடுத்து செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்திருந்த முக்கியமான சவால்கள் என்னென்ன, வந்து அவங்க எப்படி இப்படி சரியான முறையில வழிகாட்டுதலோட அதை வந்து வென்றெடுத்தாங்க, அதை பத்தி ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க
1: சார். முருங்கை அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்கா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சார். அந்த லீவ்ஸ் வந்து ஆர்கானிக்கா கிடைக்கிறது, காயுமே ஆர்கானிக்கா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல வந்து அந்த சீரை பூச்சி பிசின் அதெல்லாம் வரும் சார். அது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் சவால் சார். ரெண்டாவது மெயின் மோஸ்ட் வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் சார். ஏன்னா இப்ப வந்து திருமண பக்கம் எல்லாம் வேல்யூடட் ப்ராடக்ட், திருமண பக்கம் எல்லாம் வேல்யூடட் ப்ராடக்ட் சார். இன்னொன்னு வந்து என்ன, மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லைங்க சார். என்னன்னா இப்ப வந்து ப்ராடக்ட் இருக்கு, ஒருத்தர் நல்லா தரமா பண்ணி தராங்க அப்படின்னா அதை விலையை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. எதை குவாலிட்டியா பண்ணும் அதுல கூட ரா இன்கிரீடியன்ட் சுமை வந்து குவாலிட்டியா போடணும் சார். ஏதோ ஒரு பொருள் வந்து ரேட்டு கம்மியா இருக்க இடத்துல போய் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணும்போது ரேட்டு கம்மியா பண்ணி தர முடியும், ஆனா நல்ல குவாலிட்டியா பண்ணும் அதுக்கான விலைகள் கொடுக்கணும் சார். அது ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லைங்க சார். அதனால வந்து அவங்களுக்கு வந்து விற்பனை வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. இப்ப கரூர்ல எல்லாம் ஒரு 4 பேர் வந்து முருங்கையில நல்லா சக்சஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க எல்லாம் என்னன்னா பல வருஷம் இதுலயே சப்போஸ் தோல்விகள் வந்தாலும் தளராம மறுபடியும் அதுல பண்ணி ஓரளவுக்கு இப்ப சக்சஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க சார். ஓரளவுக்கு நல்லாவே லார்ஜ் ஸ்கேல்ல பண்றாங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க சார். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து அவர் நிறைய கொடுக்குறாருங்க சார். கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு மக்கள் வாங்கிட்டு போறாங்க.
0: சரி, வந்து இப்ப புதிதா ஒருத்தவங்க வந்து இதே இல்ல, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க நிறைய பேரு மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் நிறைய செய்யறாங்க. ஆனா என்னன்னா அதை கன்சிஸ்டண்டா செய்யறதுலதான் பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தொடர்ச்சியா செய்யணும், ஆரம்பத்துல ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, அப்புறம் கொஞ்சம் நாள்ல விட்டுறாங்க. ஒரு சிலராலதான் அந்த களத்துல தொடர்ந்து நிக்க முடியுது அப்படின்ற பட்சத்துல இப்ப புதிதா ஆரம்பிக்கிறவங்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்ன, குறிப்பாக இதுல என்னென்ன வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்துல உருவாகிறதுக்கு? ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக முருங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய தேவை இருக்கு, நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கிற பொருளாகத்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இனிமே ஆரம்பிக்கிறவங்க என்னென்ன விஷயத்த கவனத்துல வச்சு ஆரம்பிக்கணும்
1: சார்? இனிமேட்டு ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னாங்க சார், முதல்ல வந்து ஹெல்த் கான்சியஸா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் சார். இந்த இதுக்கு இதை சாப்பிட்டா சரியாயிடும். ஏன்னா நம்ம வந்து மாத்திரை மருந்துகளை விட இப்ப வந்து உணவு வந்து மருந்தா சாப்பிடறதுனா நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் சார். அப்ப வந்து என்னன்னா ஒரு ஏஜ் குரூப் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணிக்கிடும் சார். அவங்களுக்கு அதை சாப்பிட்டாங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஏஜ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் வராது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா. ஏன்னா அப்படி யாருமே இப்ப பண்றது இல்ல சார். எல்லாமே ஒரு ஸ்நாக்காவோ ஒரு ஃபுட்டாவோ சைட் டிஷ் அந்த மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்குமே ஒழிய ப்ராப்ளத்தை கியூர் பண்ற அளவுக்கு வந்து யாரும் ப்ராடக்ட் பண்ணல சார். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா உண்மையாலுமே நல்லா இருக்கும் சார். புதுசா தொடங்குறவங்க என்னன்னா எப்பயுமே வந்து மக்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வந்து டே ஒன் என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அது டே லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட கீழ் எண்டு வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் ஓடாதுங்க சார். அப்புறம் ஓடிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தவங்க அவங்க கிட்டே ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க சார். இன்னொன்னு வந்து என்னன்னா மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வைக்கிறது அந்த மாதிரி இல்லாம நேரடியா அவங்க விற்பனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகமா இருக்கும் சார்.
0: ரெண்டாவது நுகர்வோர் ஈஸியா தொடர்பு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும்.
1: ஆமாங்க சார், முந்தியெல்லாம் தான் வந்து ஒண்ணு கடையில வைக்கிறது மட்டும்தான் ஆப்ஷனா இருக்கும், அல்லது வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கறது. இப்ப அப்படி இல்லைங்க சார். எல்லாமே இப்ப என்னன்னா எங்களோடதுல ஒரு 4-5 என்டர்பிரனர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த இ மார்க்கெட்டிங் வந்து நல்லா பண்றாங்க சார். பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே மெட்டீரியல் இவங்க பாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கு.
0: சரிங்க. இது சம்பந்தமா மித்த விவசாயிகளுக்கோ இல்ல வேற யாராவது தொழில் முனைவருக்கோ ஏதோ சந்தேகங்கள் இருக்கு, தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் கரூர் எப்படி தொடர்பு கொள்ளலாம், உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் சொல்லிருக்கேன்.
1: என்னுடைய அலைபேசி எண் சொல்றேங்க சார், 97 505 777 00.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்க உங்க ஃபோன் நம்பர்.
1: 97 505 777 00. காலையில 10 மணியிலிருந்து சாயந்திரம் 5 மணி வரைக்கும் போன் பண்ணீங்கன்னா எந்த சந்தேகங்களா இருந்தாலும் அதை தெளிவுபடுத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம் சார்.
0: நன்றிங்க மேம்.
1: நன்றிங்க.
2: இதுவரை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள்

0: தங்களது வருவாய பல மடங்கா பெருக்க முருங்கையில என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம், அதை எப்படி சந்தைப்படுத்தலாம் போன்ற பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எல் மாலதி அவர்கள்.
1: என்ன மாப்பிள்ள, யோசனை பலமா இருக்கு?
2: ஆமாமா, என்ன எல்லாம் எதிர்காலத்தை பத்தி தான்.
1: உனக்கு என்னய்யா, நிலபலத்தோட வசதியா தானே இருக்கிற?
2: வாஸ்தவம் தான், நிலம் இருக்கு, நல்ல சிறுதானிய விளைச்சலும் இருக்கு, ஆனா லாபம் இல்லையா?
1: இதுதானா மாப்பிள்ள?
2: என்ன சாதாரணமா சொல்லிட்டோமா?
1: ஆதார் அட்டை இருக்கா?
2: இருக்கு.
1: குடும்ப அட்டை
2: இருக்கு.
1: பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்
2: இருக்கு. இருக்கு மாமா.
1: அப்ப கவலைய விடு, ஒரு மில்லு ஆரம்பிச்சு சிறுதானியத்தை எல்லாம் மதிப்பு கூட்டி வித்து லாபம் பாத்துடலாம்.
2: ரொம்ப ஏத்தமாமா உனக்கு, காசுக்கு எங்க போவேன்?

0: எடுத்து லாபம் பார்த்துடலாம்.
1: ரொம்ப ஏத்தமா உனக்கு, காசுக்கு எங்க போவேன்?
0: மாப்பிள்ள, பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம், இத பத்தி உனக்கு தெரியுமா?
1: தெரியாதே.
0: சொல்றேன் கேளு. 18 வயசு முடிஞ்சிருந்தா போதும், தொழில நீ தொடங்கலாம். 35% மூலதன மானியம் உண்டு இந்த திட்டத்துல. ஆணு பொண்ணு சாதி மதம் கிராம நகரம் எந்த பாகுபாடும் கிடையாது.
1: ஏமாமா, இதுக்கு வருமான வரம்பு எது உண்டா?
0: வருமான கல்வி தகுதி நிர்ணயமே இல்ல மாப்பிள.
1: சரி, அப்படி என்னென்ன தொழில்லாம் தொடங்கலாம்?
0: அப்படி கேளு. சின்ன அரிசியால மாவு மில்லு, என்ன ஆற்ற செக்கு, சிறுதானியம் முந்திரியில மதிப்பு கூட்டுற பொருள், பேக்கரி.
1: அட, என்ன மாமா அடிக்கிட்டே போற?
0: இந்த இன்னும் தொடுக்கிறேன், இதையும் கேளு. சத்து மாவு, மசாலா, கால்நட கோழி தீவனம், மத்த உணவு பொருட்கள் தயாரிக்கிற தொழில்கள், இதுல நீ எதை வேணாலும் தொடங்கலாம்.
1: அடேங்க அப்பா, பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டத்துல இவ்வளவு நன்மைகளா?
0: ஆமா மாப்பிள, அந்தந்த மாவட்ட வள அலுவலர்களை தொடர்பு கொண்டா எல்லா விவரமும் கிடைக்கும்.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். இன்று மணப்பாறை காமராஜர் நகர் க சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில், காதல் வந்தால் கோழை கூட வீரனாவான், பயம் கொண்டவனும் துணிவுடையவராவான், ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் இந்த காதல், இப்படிப்பட்ட காதல் மலர் கூட்டம் ஒன்று வீதி வழி செல்வதென்று யாரோ சொன்னார்கள் என்று ஒரு பாடலை கேட்போம். தெய்வமகன் படத்திலிருந்து.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட

ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதழ் பூதிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை தே

அன்பு நம் வாழ்வில் தொட்டிலிருந்து கல்லறை வரை எல்லோரிடமும் இருக்கிறது. அன்பு ஒரு மெழுகுவர்த்தி போல எரிகிறது. அது சில நேரங்களில் ஒளிரும், ஆனால் ஒருபோதும் இறக்காது, அழியாது. காதல் என்ற அன்பு அழிவதில்லை. நீ சொர்க்கத்திலே இருந்தாலும் பக்கத்திலே நான் இருப்பேன் என்கிறது இந்த பாடல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். முக்கலைகளான இயல், இசை, நாடகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் கலையே நடனக்கலையாம். நடன

என்பது பொதுவாக தாளத்துக்கும் இசைக்கும் அமைவாக உடலை அசைத்து நிகழ்த்தப்படும் ஒரு கலை வடிவம். அப்படிப்பட்ட நடனக்கலையில் அமைந்த ஒரு சில பாடல்களில் ஒன்றை இப்பொழுது 102.1 திரைக்களஞ்சியத்தில் கேட்போமா?

2:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் மணப்பாறை காமராஜர் நகர் சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் தமது எண்ணங்களை மற்றவர்களுடன் பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு தொடர்பு முறை என்பது நடனம் என கருதுவதும் உண்டு. நடனம் என்ற சொல்லுக்கு தமிழில் பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது. தாண்டவம், ஆடல், ஆட்டம், நாட்டியம், கூத்து, சதிர், இப்படி பல பெயர்கள் இருக்கின்றன. எத்தனை பெயர் இருந்தாலும் அவை சங்கமமாவது ஒரு பாடலில் மட்டும்தானே. வரும் பாடல் தவப்புதல்வன் படத்திலிருந்து.

மணிப்பூரிலிருந்து மணிப்பூர், கதக் உத்தரப்பிரதேசம், சத்ரியா அஸ்ஸாம், பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளம், குச்சிப்புடி ஆந்திரா, மோகினி கேரளம், ஓடிசி ஒடிசா, இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரிலும் ஒவ்வொரு விதமாக நடனம் இருக்கின்றது. ஒரு வித்தியாசமான பாடல் இப்பொழுது பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து ரசிப்போமா?

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் மணப்பாறை காமராஜர் நகர் சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்து காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள், காதலுக்கு உறக்கம் இல்லை, தென்றல் உறங்கினாலும் திங்கள் உறங்கினாலும் காதலுக்கு உறக்கமே வராது, ஒன்று கலந்திட்ட நெஞ்சத்தினால் என்கிறார். வரும் பாடல் பெற்ற மகளை விற்ற அன்னை படத்திற்காக.

காதல் வந்துவிட்டால் எல்லாம் அதிசயமாக பெரிதாக தெரியுமாம். எதற்கும் இல்லாத சக்தி காதலுக்கு உண்டு. காதலர்களின் மனதை வெளிக்கொணரும் சக்தி பல நேரங்களில் காதல் கடிதத்துக்கும் உண்டு என்கிறார்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரைக்களஞ்சியம். நிகழ்ச்சியில் இன்று மணப்பாறை காமராஜர் நகர் க சந்திரசேகர் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வந்தன. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று கூறினார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் பொழுது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று அவர் கூறினார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சிக் குழுவும் இணைந்து இளங்கலை முதுகலை முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்துகிறது. பொது நிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளவுள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்து ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தனது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடத்த ஆலோசனையின்போது முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 30 வரை 3 சுற்றுகளாக இக்கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியாவின் HS பிரணாய், லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த், PV சிந்து உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

காற்றலைகளில் இனிமையான கானங்களோடும் நேர்களின் விமர்சன கடிதங்களோடும் செவிகளுக்கு சின்ன சின்ன செய்திகளையும் தூவ வருகிறது இசைதுறல் திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடை வீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, இயற்கை தனக்குள்ளார எக்கச்சக்க ரகசியங்களை ஒழிச்சு வச்சிருக்கு. அது அரவணைச்சா அதுவும் நம்மள அரவணிக்கும், அதே நாம அழிச்சிட்டோம் அதுவும் நம்மள அழிச்சிடும். இந்த இயற்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரியான சூழலை கொடுக்கறது இல்ல, அப்படித்தானே? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலயும் ஒரு சில நாடுகள்ல வெயில் வந்து சுட்டரிச்சிட்டு இருக்க இந்த வேலையில ஜம்மு காஷ்மீர்லயும் அப்புறம் ஒரு சில இடங்கள்லயும் வெள்ளப்பெருக்கா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட இயற்கையை வச்சிருக்கிற ரகசியங்களை விஞ்ஞானிகள் வந்து ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிப்புகளை செஞ்சு அதிசயமான தகவல்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்பயும் ஒரு அதிசயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, தங்கத்தை காற்றுல அள்ளி வீசிதான் ஒரு எரிமலை, அதுவும் ஒரு நாளைக்கு 1,100,000 மதிப்பு இருக்கிற தங்கத்தை வெளியே வருதான். இப்படி தங்கம் விக்கிற விலையில இந்த விஷயம் எங்க நடந்திருக்கு, அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நேயர்களோட விமர்சன கடிதங்கள் நம்ம கையில இருக்கு, அதை வந்து நம்ம படிச்சிடலாம். அதுல வந்து முதலாவதா வந்து ஒரு நேயரோட கடித கட்டுகள் தான் நம்ம கையில இருக்கு. யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை சிதம்பர நகர் காதர் விவி இக்பால் இவங்களோடது தான் இருக்கு. என்னன்னா, 3ஆம் தேதிக்காக, இந்த மாதம் 3ஆம் தேதி, அப்புறம் 13ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க, அப்புறம் 16ஆம் தேதிக்காக, 17ஆம் தேதிக்காகவும் அனுப்பியிருக்கிறாங்க. 4 கடிதங்கள் நம்ம கையில இருக்கு.

முதல் கடிதத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தலாம். அன்று 3ஆம் தேதி ஆனந்தராகும் நிகழ்ச்சியில குரளமுதம் மற்றும் இணைத்தானும் நல்லவை கேட்க சிந்தனைகள் மற்றும் வேளாண்மை கேள்வி பதில் நிகழ்ச்சி அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. காலை மலர் நிகழ்ச்சியில காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியில் நீதிக்காக வாதாடும் வக்கீல் தொழிலில் வாய்மையே வெல்லும் என்ற சிந்தனையை உணர்த்தியது நன்றி. அப்புறம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சட்டம் பயில மாணவர்கள் கையாள வேண்டிய வழிகாடுதலை மிகவும் தெளிவாக வக்கீல் அவர்கள் விளக்கிய உரையாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்புறம் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கண்ணன் அவர்களின் பள்ளிக்கூட அனுபவங்கள் பெருமைப்பட வைத்தது. குறிப்பாக கிராமப்புற குழந்தைகளை குளிக்க வைத்து சுத்தமாக பள்ளிக்கு அழைத்து சென்றது மற்றும் மாணவியின் உயர்ந்த நிலைக்கு காரணமான ஆசிரியர் பாராட்டுக்குரியவர், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி அப்படின்னு போட்டுட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி அன்று அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 13ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை திரைக்களஞ்சியம் கும்பகோணம் நேயர் ஞான சரவணன் அவர்களின் தொகுப்பில் முத்து முத்தான காதலியின் அழகினை வர்ணித்த கவிஞரின் பாடல்கள் அனைத்தும் ரம்யமாக இருந்தது. குறிப்பாக பவானி பட பாடல் சூப்பர் என்றோ கேட்ட பாடல்களை ஞாபகத்தில் கொண்டு வந்த நேயருக்கு பாராட்டுகள், பல பல நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இந்த கடிதத்தை. அடுத்து இந்த மாதம் 16ஆம் தேதிக்காக ஆனந்தராகம் காலை மலர் வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்காக அப்படின்னு சொல்லி மேலே டைட்டில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து அன்று காலை நிகழ்ச்சியில குறிப்பாக டெக் பைட் அறிவியல் தகவலாக அலையாத்திக்காடுகளின் தன்மையும் சூறாவளியை தடுக்கும் ஆற்றல் மிக்க சல்லிவேர்கள் கொண்ட மரங்களின் தன்மையை அழகாக மாணவி விளக்கினார், பாராட்டுகள். காலைமலரில் நாள்தோறும் வளம் வரும் நாள்மலர், காய்கறி விலை நிலவரம், மருத்துவ நேரம், குறிப்பாக வளம் வரும் பாடல்கள் அனைத்தும் மனதிற்கு புத்துணர்ச்சி தருகிறது என்றால் மிகையே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9 மணி வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில எலும்பு மூட்டு மருத்துவருடன் உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. குறிப்பாக வைட்டமின் டி தரும் சூரிய ஒளி, காய்கறிகள், கீரைகள், பால், முட்டை இவைகளை உடலில் சேர்க்கும் போது எலும்புகள் வலுப்பெறும் என்ற தகவல் சிறப்பாக இருந்தது. மங்கையர் உலகத்தில் தோழிகள் தாங்கள் கண்ட கலை நுட்பத்தை கூறி அசத்தினார்கள், பாராட்டுகள். இசைத்துறலில் அன்பு அறிவிப்பாளர் அதிபதி அவர்கள் கூறிய பொது அறிவு தகவல் சூப்பர், பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த கடித கட்டோட நிறைவான கடிதம் வந்து இந்த மாதம் 17ஆம் தேதிக்காக அன்று குறளமுதம் மற்றும் இணைத்தானும் நல்லவை கேட்க சிந்தனை வீடும் நாடும் ஒற்றுமையுடன் இருந்தால் வளமுடன் வாழலாம் என்ற தகவல் அருமையாக இருந்தது. மேலும் கேள்வி நேரம் கேட்டேன், சத்துமாவு கஞ்சி பற்றிய கேள்விக்கு ஐயா தந்த பதில் சிறப்பாக இருந்தது. காலை மலர் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி கேட்டேன் அருமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மருத்துவ நேரத்தில் குழந்தைகளுக்கு செல்போன் ஆபத்தானது போன்ற மருத்துவரின் தகவல் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 11 மணிக்கு உங்களோடு நாங்க, அப்புறம் உழைப்பவர் அரங்கம், அப்புறம் மணப்பாறை முறுக்கு நாகராஜன் அவர்கள் மற்றும் அவரது மனைவியின் உரையாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது, நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லி இந்த கடித கட்டுகளை நிறைவு செய்யறாங்க. புதுக்கோட்டை மாத்தூர் காதர் பிவி இக்பால். நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க கும்பகோணத்திலிருந்து விஜய் ஆனந்த் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வணக்கம் சொல்லி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலைய இயக்குநருக்கு வணக்கம் சொல்லிட்டு அன்று காலை 7 மணிக்கு ஒளிபரப்பான சுழல் விளக்கு நிகழ்ச்சி கேட்டேன். அதில் வந்து அதில் கூறப்பட்ட கருத்துகள் அனைத்தும் அருமையாக இருந்தது. அதன் மூலம் அந்த நாடு பற்றி பொதுமக்கள் அனைவரும் அறிய ஏதுவாக இருந்தது. அதாவது செசல் நாட்டை பத்தின தகவல் வந்து அன்றைய நிகழ்ச்சியில இடம்பெற்றது. அது வந்து அந்த நாட்டை பத்தின அறியறதுக்கு ஏதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வானொலிக்கு கோடான கோடி நன்றிகள். அதே போல் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ நேரமும் மனித வாழ்வு மேம்பட ஏதுவாக உள்ளது, அதற்கும் பல கோடி நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க கும்பகோணத்திலிருந்து விஜய் ஆனந்த். நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய கடிதம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்காக இரணியலிருந்து டாக்டர் சி பழனியாண்டி பிள்ளை அனுப்பியிருக்கிறாங்க. அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளி நிலைய இயக்குநர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று முற்பகல் 11 மணிக்கு ஒளிபரப்பான இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி கேட்டேன், தமிழ் உலகில் குறிப்பிடத்தக்க படைப்பாளியான எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடனான நேர்முகம். இவருடைய இயற்பெயர் தி சிவகுமார். இவர் 1975ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் டிசம்பர் 19 பிறந்தார். இவர் தமிழில் நாவல்கள், சிறுகதைகளை எழுதி வரும் ஒரு குறிப்பிடத்தக்க நவீன படைப்பாளி. இவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து நடத்துனராக பணியாற்றி பின் முழு நேர எழுத்தாளராகவும் பதிப்பாளராகவும் உருவெடுத்தார்னு எழுதிட்டு அப்புறம் அவருடைய விருதுகள், சிறுகதைகள், அதோட கருப்பொருள் இதெல்லாம் எழுதி இப்படி ஒரு நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்

0: மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருச்சி சின்னாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

காலத்தை கணிப்பவள், கங்குள் இருளகற்றும் காலை உதயமவள், எட்டு திருக்கரங்களுடன் எழிலாய் திருவழஞ்சொலியில் அருள் செய்யும் காளியின் அழகு தரிசனம்.

0: பேசி வந்தா.
1: எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 8 மணிக்கு
0: நித்தம் சுத்தி வந்து நீ வேண்டினா வாழ்வில் புண்ணியங்கள் பாடருதம்மா.
1: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: 3:26 திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுருக்கோம் இது இசை தூரல். முதலாவதா வந்து ஒரு செய்தி சொல்றேன்ட்டு ஒரு கேள்வியோட விட்டுட்டு போயிட்டேன் இல்லையா. தங்கத்தை வந்து காற்றுல அள்ளி வீசுதான் ஒரு எரிமலை. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 11 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை வெளியே விடுது. இப்படிப்பட்ட விஷயம் எங்க நடந்திருக்கு, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நேரமும் வந்தாச்சு. அண்டார்டிகாவின் பனிப்பாறைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மவுண்ட் எரெபஸ் அப்படிங்கிற எரிமலை தான் வெறும் குழம்ப மட்டும் கக்காம சுத்தமான தங்க துகளையும் வாரி இறக்கிதான். இதை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமா ஆராய்ச்சி செஞ்சப்ப 60 மைக்ரோமீட்டர் அளவு இருக்கிற குட்டி குட்டி தங்க படிகங்களா இருக்குதுன்னு, இது வந்து காத்துல கலந்து எரிமலையிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் வர பயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அண்டார்டிகாவின் பனிப்பாறைகள் மேல படியுதான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹவாயில இருக்கக்கூடிய கிளாவியா, இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலைகள்லயும் கூட சிறிய அளவுல தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1991 ஜியோ பிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியான ஆய்வுப்படி இந்த எரிமலை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சுமார் 80 கிராம் அளவுக்கு, அதையே ஒரு வருஷம் மதிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சுமார் ₹42 கோடிக்கும் அதிகமான மதிப்பு இருக்கிற தங்கத்தை வளிமண்டலத்துல பறக்க விடுதான். கேட்ட இந்த தகவலோட அடுத்ததா நேர்களோட விமர்சன கடிதங்களை படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அடுத்த கடிதம் யாருடையது, எந்த நிகழ்ச்சிக்காக அப்படின்னு பாத்திரலாமா. இந்த மாதம் 16ஆம் தேதிக்காக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. பொன்மலைப்படியிலிருந்து ராஜமாணிக்கம் செல்வராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று காலை 7 மணிக்கு அலையாதி காடுகள் பற்றி விவரம் கேட்டோம். சிதம்பரம் பிச்சாவரம் பகுதி கடற்கரையில் காணப்படும் காடுகள் தான் அலையாத்தி காடுகள். இக்காடுகள் சுனாமி நேரத்தில் கடல் அலைகள் பொங்கி நாட்டை அழிக்காமல் தடுக்கும் அரணாக விளங்குகிறது என்றும், இங்குள்ள மரங்கள் எப்படி தானாக வளர்கிறது என்ற விபரம் கூறினார்கள். மரத்தின் கீழ் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் வளர்ந்து கடலுக்குள் செல்கின்றன என்ற விபரம் கேட்டு வியந்து போனோம். வழங்கிய திருச்சி எஃப்எம்க்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. பொன்மலைப்படியிலிருந்து ராஜமாணிக்கம் செல்வராஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்காக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லட்சுப்பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்கியா, மித்ரன், ரித்தன்யா, ஸ்ரீ அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசையின் நீர்வீழ்ச்சி 102.1 இனிய மாலை வணக்கம். அன்று மாலை சரியாக 5:03 முதல் 6 மணி வரை மாலையில் பூக்கும் மல்லிகை பூச்சரமாய் எங்கள் மனங்களை இன்னிசையால் மயக்க வந்த பொன் மாலை நிகழ்ச்சியை கேட்டு ருசித்தோம். நிகழ்ச்சியில் அன்பு தோழி பிரியாவை

வீரமணியின் கவித்துவமான தொகுப்பில் கவிதையும் கானமுமாய் காற்றலையில் கவிச்சரம் தொடுத்து வந்த இடைக்கால தேனிய ராகங்கள் ஒவ்வொன்றும் தேனாறு போல எங்கள் இரு செவிகளிலும் சீறி பாய்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சலங்கை, அப்புறம் குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு போன்ற பாடல்கள் இனிமையோ இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இரவின் மடியில் அன்று இசையின் ஒளியில் அன்னையின் இனிய தாளாட்டாய் நமது அன்பலையில் அன்பாய் தவழ்ந்து வந்த ஞாபகம் வருது. இந்நிகழ்ச்சியை கேட்டு மற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி அபிராமி நீலவண்ணன் அவர்கள் நமது அன்பான நேயர்களை ஆசையுடன் அலைபேசியில் அழைத்தார். இணைப்பில் இணைந்த நேயர்கள் ஒவ்வொருவரும் அமைதியான இரவுக்கு இதம் சேர்க்கும் வகையில் இனிமையான காலத்தை வென்ற காவிய கானங்களை அருமையாக தேர்வு செய்து அற்புதமாக கேட்டார்கள். அருமையோ அருமை, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி

இரவின் மடியில் அன்று இசையின் ஒளியில் அன்னையின் இனிய தாளாட்டாய் நமது அன்பலையில் அன்பாய் தவழ்ந்து வந்த ஞாபகம் வருது. இந்நிகழ்ச்சியை கேட்டு மற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி அபிராமி நீலவண்ணன் அவர்கள் நமது அன்பான நேயர்களை ஆசையுடன் அலைபேசியில் அழைத்தார். இணைப்பில் இணைந்த நேயர்கள் ஒவ்வொருவரும் அமைதியான இரவுக்கு இதம் சேர்க்கும் வகையில் இனிமையான காலத்தை வென்ற காவிய கானங்களை அருமையாக தேர்வு செய்து அற்புதமாக கேட்டார்கள். அருமையோ அருமை, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லட்சியபிரியன், யுவராஜ் மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா மற்றும் சீர்காழி கோகுல், பாக்யா மித்ரன், ரித்தன்யா ஸ்ரீ. அடுத்த கடிதம் இந்த மாதம் 17 தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாந்த் மண்ணச்சநல்லூர்லேருந்து அமுல் ராஜ் கணேசன் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நிலைய இயக்குநர் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு, அன்று காலை 10 மணிக்கு ஆலய விழா, திருவள்ளரை பெருமாள் ஆலய திறப்பு விழா ஆடி மாதம் 1 தேதி இனிதே நடைபெற்றது. விழாவினை மிகச் சிறப்பாக அறிவிப்பாளர்கள் சாந்தி சரவணகுமார், விஜயலட்சுமி ராம்குமார் ஆகியோர் நேயர்களுக்கு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆர்பிஐ அவர்களுக்கும் பண்பலைக்கும் மனம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி பாராட்டுக்குரியது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் இந்த மாதம் 17 தான். யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, சங்கிலியாண்டபுரம்லேருந்து மணிமேகலை ராஜா பிரபு அனுப்பியிருக்கிறாங்க. அன்று வண்ணக்கோளங்கள் லோகநாதன் மரியா கூட்டணியில் சூப்பர் விளையாட்டு, பொது அறிவு வினாவிற்கு பதிலை நேர்களும் உடனே தந்தனர், வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொன்மாலை தேனாய் தித்தித்தது, லோகநாதன் அவர்கள் வழங்கிய பாடல்கள் அருமை. அப்புறம் அன்று காலை களத்திலிருந்து இல்லத்திற்கு நிகழ்ச்சியில் எஸ் ராமகிருஷ்ணன் சார் அவர்களின் உரையாடல் அருமை, ஷேக்ஸ்பியர் பற்றி சொன்னார், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12 வண்ணக்கோளங்கள் லோகநாதன் மரியா, இவங்க வந்து பழமலை சார், இவங்க 3 பேரோட கூட்டணியில் விளையாட்டு செம்ம சூப்பர், உற்சாகம் வெள்ளம் போல் வழிந்து ஓடியது, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அன்று 12 மங்கையர் உலகம் அன்புள்ள அதிபதி சார் நேயர்களிடம் நீங்கள் ரசித்த சிலையை பற்றி கேட்டார், தோழிகள் அழகாக பேசினார்கள், பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதம் 15 அன்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் தரணி சிறு வயதில் சாப்பிட்ட சிறு பழங்களை பற்றி தோழியரிடம் கேட்டார், நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள், பேசிய தோழியருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் வேகமாக பறக்கும் பறவையை பற்றி கூறினார் அருமை. இசைத்துறலை அழகான குரலில் வாசித்த அனிஷா அவங்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் கௌதமன் நேர்களின் விருப்ப பாடலை அழகாக பேசி வழங்கினார், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 வண்ணக்கோளங்கள் 5:1 செம்ம சூப்பர், அபிராமி தரணி இவங்களோட கூட்டியில் செம்ம உற்சாகம், களை கட்டியது, விளையாட்டு அருமை, அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில. அடுத்ததா வந்து நேயர்களோட விமர்சன கடிதங்களை தான் வந்து படிச்சுட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்ததா வரக்கூடிய கடிதங்கள் யாருடையதுன்னா ஏர்போர்ட்ல இருந்து பி தாமஸ் செந்தில் நாதன் இவருடையது தான். 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்காக 3 கடிதங்கள் நமக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதுல 16ஆம் தேதிக்காக அன்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை ஞாபகம் வரதே நிகழ்ச்சியில் 12 பாடல்களும் கேட்டேன். அனைத்து நேயர்களும் கேட்ட தேன் சொட்டும் பழைய பாடல்களை இல்லை என்று சொல்லாமல் அள்ளி வழங்கிய சகோதரி பிரியா வைரமணிக்கு நன்றி. மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடிதத்துக்கு வந்தாங்க. இந்த மாதம் 17ஆம் தேதிக்காக அன்று காலை வந்தே மாதிரி நிகழ்ச்சி கேட்டேன். கனடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். இணைத்தாளும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய மீனாட்சி அம்மா அவர்களுக்கு நன்றினு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாள்மலர் நிகழ்ச்சியில இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களின் பிறந்த நாள் என்றும் அவர் இசையமைத்த படங்களில் விருது பெற்ற அன்னக்கிளி, முதல் மரியாதை போன்ற படங்களிலும் இன்னும் பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கும் வாழ்த்துக்கள். தகவல் வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றினு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள், பழைய சோறு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தினந்தோறும் சாப்பிடுவதால் நன்மையா என்று

கேட்டார்கள். அதற்கும் விளக்கம் அளித்தார். அப்புறம் காந்தி அஞ்சலி நிகழ்ச்சி அருமையாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில வழங்கிய தகவல்கள், டாக்டர் மேகநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய தகவல்கள் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உழவர் சந்தையோட காய் கனி விலை நிலவரம் கேட்டு தெரிந்து கொண்டேன். அப்புறம் 8 மணி இதே ராகம் நிகழ்ச்சி வழங்கிய சகோதரி ரோஸ்லின் செல்வியா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வசந்த் தலைப்பு நிகழ்ச்சியில பல தகவல்கள் கேட்டு தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டு சட்டங்களை பற்றியும் இந்திய நாட்டு சட்டங்களை பற்றியும் தெளிவாக பேசினார். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேசினார்கள். நிகழ்ச்சி வழங்கிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. உடன் உரையாடிய கோகிலா அம்மாவிற்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவள்ளரை பெருமாள் கோவில் ஆலய உலா கேட்டேன். கோவிலின் தனிச்சிறப்புகளை பற்றி பேசியது நேர்முக வர்ணனை அருமை. சாந்தி அவர்கள் பாட்டு பாடி நிகழ்ச்சியை துவக்கினார். பரமேஸ்வரி என்கிற நேயர் நேரடியாக ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சாந்தி அவர்களிடம் பேசினார். 24 படிகளை கொண்ட ஆலயத்தை பற்றி நேர்முக வர்ணனை கொடுத்த விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் சாந்தி அவர்களுக்கும் நன்றி. காலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிய சரோ கண்மணி அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு அவரோட பஞ்ச் டயலாக் போட்டுட்டு அடுத்த கடிதத்துக்கு வந்துட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்று 17 தேதிதான் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில வால்டர் வெற்றிவேல் படத்தில் இருந்து வந்த பாடல்கள் அருமை. அப்புறம் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளிடம் உரையாடினார்கள், திறமையாக பாடினார்கள், கவிதை படித்தார்கள். ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய நிகழ்ச்சி வழங்கிய சகோதரர் அதிபதி அவர்களுக்கும் உடன் உரையாடிய சகோதரிக்கும் நன்றி. இனிய உலகம் இனியும் தகுமா தகவல் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மங்கை உடவும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து சகோதரிகளும் நன்றாக பதில் சொன்னார்கள். நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிற்பகல் 2:30 மணப்பாறை முருகுகள் பற்றியும் அதனுடைய சுவை எல் ஓமம் சேர்த்து சாப்பிட்டால் நல்ல லாபம் கிடைக்கும். 30 அனுபவம் பெற்ற எஸ் நாகராஜ் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் உடன் உரையாடிய கோகிலாமாவிற்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இசை தூரல் நிகழ்ச்சியில கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில மைண்ட் கேம் அருமை. அனைத்து நேர்களும் பதில் சொல்லி வெற்றி பெற்றார்கள். கோபால் அவர்களுக்கும் சகோதரிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பொன்மாலை நிகழ்ச்சியில இடைக்கால பாடல்கள் அருமை வழங்கிய கோபால் அவர்களுக்கு நன்றி. அனைத்து நிகழ்ச்சிகளும் வழங்கிய பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன். அடுத்ததா வந்து நேர்களோட மின்னஞ்சல்களை படிக்கிற நேரம் வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, செந்தநீர்புரம் ஆல்பர்ட் பாத்திமா, மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி அனுப்பியிருக்கிறாங்க. இன்று காலை 6 ஆனந்தராகம் கேட்டோம். பக்தி பாடல்கள் சிறப்பு 7 காலை மலரிலும் நிறைய தகவல்கள் பாடல்கள் வளம் வந்தன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 9 சதுரங்கம் சவால் சாதனை, சதுரங்க ஆட்டம் பற்றி சிறப்பு விருந்தினர் ஆசிரியர் இஸ்மாயில் அவர்கள் சிறப்பாக விளக்கினார்கள். அரிய தகவல்கள் பல தெரிந்து கொள்ள முடிந்தது. 10 ஆட வைக்கும் பாடல்கள் வந்தன. இருபட பாடல்களும் சிறப்பு நிகழ்ச்சிகளை சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த நன்றிகள். 102.1 வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம், அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய லோகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப்பில் நேர்கள் விரும்பி கேட்ட அந்த கால பாடல்கள் காற்றலைகளில் வளம் வந்தது. தஞ்சாவூர் லட்சுமி கேட்ட உன்னை கண் தேடுதே பாடல் சூப்பர். ஜெமினி லலிதா நடித்த சுசிலாவின் தேன் குரலில் பாடல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்று வந்து இருபட பாடல்கள் செம்ம ஜோர், படங்கள் அழகாக ரைமிங்காக தேர்வு செய்கிறீர்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதயத்தை திருடாதே பட பாடல் ஓம் நமக, மற்றும் மனதை திருடுவிட்டாய் பட பாடல் மஞ்சக்காட்டு மைனா சூப்பர். வாழ்த்துக்கள் அறிவிப்பாளருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து ஷர்மிளா காதர் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்று காலை ஒலிபரப்பான சதுரங்க பயிற்சியாளருடன் நடைபெற்ற வசந்த அழைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நேயர் ஒருவர் வந்து அழைப்பில் அவருடைய மகள் சதுரங்கத்தில் பயிற்சியாளராக முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின குழந்தை பாலு அவர்கள் மனிதநேயம் என்ற தலைப்பில் புறநானூறு மணிமேகலை திருக்குறள் பாடல்கள் மூலமும் மற்றும் வள்ளலார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஆகியோரின் படைப்புகளை மேற்கோள் காட்டியும் மனிதநேயம் பற்றி பேசியது அருமையாக இருந்தது. அப்புறம் மாலையில ஒலிபரப்பான வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது.
இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நாகை மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர்

எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பற்றி பேசியது பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் யோகேஸ்வரி அவர்கள் மீன் சைவமா அசைவமா என்று கேட்ட கேள்வி நகைச்சுவையாகவும் யோசிக்கவும் வைத்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக உரிய தங்க நகை மீது

0: கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

3:51 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு அணிஞ்சிருக்கோம். இது இசைத்தூரல் நேர்களோட மின்னஞ்சல்களை படிச்சுட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்ததா வரக்கூடிய மின்னஞ்சல் நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. சர்மிளா காதர் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று ஒளிபரப்பான சூரியகாந்தி சிதம்பரம் நாடகம் மிக அருமையாக இருந்தது. அதில் நடித்த கலைஞர்கள் லட்சுமி பாஸ்கரன் அவர்கள் மிகவும் நன்றாக நடித்திருந்தார்கள். இறுதியில் நாடகத்தில் நடித்தவர்கள் பெயரை சொல்லிவிட்டு நிகழ்ச்சி அமைப்பாளரும் அவரே என்று சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மின்னஞ்சல் வந்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக வணக்கம், பெரம்பலூரிலிருந்து தேவி நிதியரசன் அனுப்பியிருக்காங்க. நேற்று 10 மணிக்கு காலையில போடு ஆட்டம் போடு நல்ல பாடல்களை கொடுத்த ராஜலட்சுமி அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் நாடகம் நன்றாக இருந்தது, எழுதியவருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அதில் நடித்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1:00 மதுரகீதம் நல்ல பாடல்கள், 3:00 இசைத்துறல் மின்னஞ்சல் கடிதங்கள் பாடல்கள் கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள், வண்ணக்கோளங்கள் சூப்பர் பொன்மாலை பொழுது அழகான பாடல்கள் கொடுத்தவருக்கு வாழ்த்துக்கள், 6:00 ஆரவாரம் பாடல்கள் அருமையோ அருமை பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன். நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் நேற்றைய நிகழ்ச்சிக்காக எஸ் ரங்கன் அப்புறம் சி சுந்தரராஜன் குழுவினர் அனுப்பியிருக்கிறாங்க. இசைத்துறல் பகுதிக்காக நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சிகள் மூலமாக 30 நிமிடம் இடம்பெற்ற சிதம்பரம் பி நாடகம் சுராஜ் தாமரை நெஞ்சம் அவர்கள் எழுதி முழுவதும் கேட்டோம். சிதம்பரம் கேரக்டரில் நாடக கதைப்படி லட்சுமி பாஸ்கரன் ஐயா படித்துவிட்டு தவறான வேலைக்கு சென்று கதைப்படி தீவிரவாத தலைவனின் கூட்டாளியாக வந்தாலும் கதைப்படி அவரின் அப்பா சுப்பையா சமையல்காரர் என்றாலும் கார்கில் போரில் ஒரு பையன் நாட்டு நலன் கருதி உயிர் தியாகம் செய்தாலும் அடுத்து சிதம்பரம் தவறான பாதையில் தமது தேசத்திற்கு கதைப்படி இன்னல் தர நினைப்பது எப்படி தவறு? அதற்கு சமையல்காரர் சுப்பையா சாப்பாட்டில் விஷம் வைத்து நாடகத்தில் புரிய வைப்பது சிந்தனை பாதைக்கு அழைத்து சென்றது. நடிப்பு அமைப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சலும் பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சிக்காக தான் தஞ்சாவூர் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம், அன்று மாலை 4:00 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகள் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய மரியா கூட்டணிக்கு பாராட்டுகள். அப்புறம் 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் வானொலிகளில் என்றும் வாலி என்ற தலைப்பில் கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பாடலாசிரியர் கவிஞர் கலை மாமணி நெல்லை ஜெயந்த் ஐயா அவர்கள் கவிஞர் வாலி ஐயா அவர்கள் எழுதிய பாடல்களை பற்றிய அனுபவ பகிர்தல்

0: சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் லட்சுமி. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய நிறைவான மின்னஞ்சல் வந்து 15ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க தெய்வமணி அனுப்பியிருக்காங்க. அன்று காலை மலர் நிகழ்ச்சியில மருத்துவ நேரம் பகுதியில தடுப்பூசிகள் பற்றி கூறியது மிகவும் உபயோகமாக இருந்தது, வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

இசை தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நேயர்களோட மின்னஞ்சல்கள் கடிதங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை வந்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி: airtrichy@gmail.com. நன்றி நேயர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா மால்டோவா இடையே வர்த்தகம், முதலீடுகள், மேலாண்மை, சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின்னணு கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, புதுமை கண்டுபிடிப்புகள் பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமது மால்டோவா பயணம் பரஸ்பர நட்புறவையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தியிருப்பதாக கூறினார். நம் நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒருவர் முதல் முறையாக மால்டோவா சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இந்த பிரச்சினையில் கூச்சல் குழப்பங்களால் நிலவியதை அடுத்து அவைத்தலைவர் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் 4 முறை அவையை ஒத்திவைத்தார். மீண்டும் அவை கூடியபோது அமளி தொடரவே நாளை வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இந்த பிரச்சினை காரணமாக அவை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நீர்வள மேம்பாட்டுத்துறை திட்டங்கள் குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. நீராட்சி திட்டத்தை செயல்படுத்துவது, பாசன பரப்பை அதிகப்படுத்துதல், நதிநீர் இணைப்பு, பாசன திட்டங்களை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் துறை சார்ந்த உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக சுற்றுலாத்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டமும் இன்று காலை நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற வீரமங்கை விளையாட்டு 2026 மாரத்தான் சிலம்பம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று வழங்கினார். திருச்சி அம்மாபேட்டை துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் ராம்ஜி நகர், கள்ளிக்குடி, அம்மாபேட்டை, சத்திரப்பட்டி, இனாம்குளத்தூர், நவலூர், குட்டப்பட்டு, வடசேரி, இடையப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என்று இதன் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியாவின் HS பிரணாய், லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த், பி.வி. சிந்து உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். 4 மணி 4 நிமிஷம் நாம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்கள் இன்னைக்கு வந்து திங்கள் சிறப்பா
1: வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடி கண்டுபிடி, அதாவது சின்ன வயசுல கண்ணாமூச்சி விளையாடி கண்டுபிடிச்சிருப்போம், இல்லன்னா நம்ம எதையா தொலைச்சிட்டு தேடி கண்டுபிடிச்சிருப்போம்,
0: தேடி கண்டுபிடிச்சிருப்போம். எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா விடையை கண்டுபிடிச்சிருப்போம்,
1: புதுசு புதுசா கண்டுபிடிப்போம். ஆனா இன்னைக்கு நாம என்னத்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, தொலைக்க கூடாத பொக்கிஷமான விஷயங்களை கண்டுபிடிக்க போறோம்.
0: தொலைக்க
1: கூடாத
0: கூடாத
1: அப்படிப்பட்ட வந்து பொக்கியமான விஷயங்கள் நிகழ்வுகள், அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நேயர்கள்ட்ட வந்து கேட்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம்
0: பார்க்க போறோம் கேட்க போறோம்னு சொல்லுவீங்களே தவிர, அதுக்குள்ள என்ன இருக்கு என்ன கேள்வி அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க.
1: ஆமா ஆமா, அதை உடனே சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஓடி கண்டுபிடிச்சிருவாங்க.
0: இந்த மாதிரி புதிருக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வியை எல்லாரும் வந்து விடையதான் புதிரா வச்சிருப்பாங்க. நீங்க வந்து கேள்வியே புதிரா வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருந்தா உடனே போன் எடுத்து டயல் பண்ணுங்க. 4-3-1 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு 240-102-1 மற்றும் ஒரு 246-102-1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி
1: கண்டுபிடி கண்டுபிடினா முதல்ல என்ன விஷயம் சொல்லுமா, அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் நேர்கள்லாம் இதாக இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கான கேள்வி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இது கொஞ்சம் ஒரு ஃபன் சம்பந்தமான ஒரு கேள்வின்னு வச்சுக்கலாம்.
0: சொல்லுங்க.
1: ஆமாம், அப்புறமா அது ஃபன்னா இல்லையான்னு பார்க்கலாம். அப்படின்னு ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் பேருக்கு டெரராகவும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து எந்த இடம் அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும்.
0: சரி
1: சரிங்களா. பொதுவாக நம்ம ஒரு வீட்டுக்கெல்லாம் வாடகை கொடுத்து தானே போவோம். வீடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா
0: வாடகை கொடுத்து போக மாட்டோம், போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம்.
1: சரிங்க, நீங்க வாடகை கொடுக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அப்படித்தானே போவோம் இல்லையா. இல்ல வீடு வாங்கணும்னாலும் நம்ம காசு கொடுத்துதான் நம்ம வந்து வீடு வாங்குவோம்.
0: யாரும் கொடுக்க மாட்டாங்க,
1: கொடுக்க மாட்டாங்க இல்ல. ஆனா பாத்தீங்கன்னாக்க இந்த ஊர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நீங்க வாங்க சும்மா தங்கிட்டு போங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, சும்மா தங்குறது மட்டும் இல்ல, கையில காசு ரொக்கமா கொடுக்குறாங்களாம்.
0: பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கு.
1: அது எந்த ஊரா இருக்கும் வாங்கடா மூட்டை முடிச்ச கட்டுங்கடான்ற மாதிரி இருக்கும்.
0: இது தெரிஞ்சிருந்தாதான் அங்க போயிருப்போமே நாங்க.
1: ஆமா, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மூட்டை முடிச்ச கட்டு ரெடியா இருந்தீங்கன்னாக்க இடம் எங்க கண்டுபிடிச்சவங்க போகலாம். ஆனா அது எங்க இருக்கும் அப்படின்றதுக்கு க்ளூ கொடுத்துடலாம். நம்ம இந்தியாவில இல்ல அப்படின்னு தான்
0: சொல்லணும்.
1: ஆமா, அதனால இந்தியாவில இருக்குமோ
0: அப்படின்னு.
1: ஆமா, கடல்
0: தாண்டி போகணும்.
1: ஆமா
0: சரி,
1: அது எந்த இடம் அப்படின்றத
0: தாண்டி ஒரு நேயர் வந்து விடைய சொல்லிடுறாரா இல்லையான்னு பாத்திரலாமா.
1: தாண்டி பத்திரமா வந்திருக்காருல்ல. ரைட்டு.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேருமா?
2: என் பேர் சங்கீதா.
1: சங்கீதா.

0: சிறப்பு மணப்பாறையில இந்த சங்கீதா அவர்களே, பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்ப நிகழ்ச்சியை கவனிச்சிட்டு இருக்கீங்கல்ல, என்ன கேள்வி அப்படின்றத நீங்க கேட்டீங்க அப்படிதானே, கவனிச்சீங்க. அப்ப என்ன பதிலா இருக்கும், அது எந்த இடமா இருக்கும், எப்படிப்பட்ட ஊர் அது, சுவிட்சர்லாந்தா இருக்கும்ன்றீங்களா? சரி, அடுத்து நம்ம வந்து இதுக்கான பதில வேற யார் சொல்றாங்க, எந்த ஊரா இருக்கும் அப்படின்றத. ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடா சுவிட்சர்லாந்து?
1: அப்படிலாம் இல்லங்க, ஏதோ ஒண்ணு வெளிநாடு சொல்ல சொன்னீங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க சங்கீதா. அப்படிதானே?
0: அப்படித்தானே.
2: ஆமா
0: ஆமா,
1: ரொம்ப அருமையா முயற்சி செய்து ஒரு நாடா கொடுத்துருக்கீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிமா.
2: தேங்க்யூ.
1: இப்ப இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர்,
0: அதெல்லாம் சுவிட்சர்லாந்து இல்லங்க, நான் இந்த நாடாதான் இருக்கும்ன்ற. வணக்கம்.
3: வணக்கம்.
0: கலையரசன் அவர்களே, கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க, இல்லன்னா வானொலியில ஒளி அளவை குறைச்சு வச்சுக்கோங்க. குறைத்து விட்டீர்களா, நல்லது.
1: கண்டுபிடி தமிழோடு விளையாடு.
0: ஆமா, நானும் பார்த்தா சொல்ல வந்தேன், தமிழோடு விளையாடு மாதிரி இருக்கு. எந்த ஊரா இருக்கும் பாருங்க, வாடகை அவங்களே காசு கொடுத்து தங்க வைக்கிறாங்க, எந்த ஊரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஸ்பெயினா தான் இருக்கும். சரி, ஸ்பெயின் இருக்குன்றது ஒவ்வொருத்தவங்க நம்மளுக்கு யூகம் இருக்கும் இல்லையா, எதுக்காக, ஏன் அவங்க கொடுக்கணும், எதுக்காக கொடுப்பாங்களா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அது மட்டும்தான் தெரியல, எப்படியோ குடுக்கறாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றீங்களா,
3: என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கறது,
0: என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. வீடு கிடைக்குது, காசு கிடைக்குது, இதுக்கு வேலை என்ன வேணும் சொல்லுங்க. சரி பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நேர் இதற்கான பதில சொல்றாங்களா அப்படின்னு தொடர்ந்து கேட்டு எணிஞ்சிருங்க. திருச்சி FM 102.1 வண்ண கோலங்கள்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இணைந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன் கோ வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
1: கண்டுபிடி கண்டுபிடியில ஒரு கேள்வி கேட்டோம். நேர் வந்து பாத்தீங்கன்னா
0: சுவிட்சர்லாந்தா இருக்குமோ, ஸ்பெயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. வேற என்னவா இருக்குமோ அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்களுக்கு பதில் சொல்லலாம்.
1: அடுத்த நேர் சரியான பதில சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா
0: பாத்தீங்களா?
1: நிறைய நேரம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு, நபர்கள் கூட உதவிக்கு இருந்திருப்பாங்க. அதனால சரியான விடையோட தான்
0: கலந்து ஆலோசிச்சு அவர் முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த நாடாதான் இருக்கும் அப்படின்னு யார் எங்க இருந்து பாத்தலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: யார் இங்க இருந்தீங்க ஐயா?
2: பொன்மலைப்பட்டில இருந்து செல்வராஜ் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க செல்வராஜ் ஐயா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? கனடாவா தான் இருக்கும்.
2: கனடா நாடு தான் வரும்.
0: கனடா நாடுல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றீங்களா? சரி, எதுக்காக கொடுக்குறாங்க?
2: அது தற்கால குடியேறிகள் வந்து உதவி தொகை, வீடு, இந்த மாதிரி அகதிகளை போறவங்களுக்கு கொடுக்குறாங்க மேடம். எனக்கு தெரிஞ்சு
0: கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறாங்க. சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் இதற்கான பதில வேற என்னென்ன பதில்கள் எல்லாம் இருக்கு, ஒரு கேள்விக்கு எத்தனை விதமான பதில்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
2: நன்றிங்க
0: இணைப்பு வந்ததுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து அவங்க வந்து அந்த அகதிகளாக வந்தவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, பண உதவி கொடுக்குறாங்க அப்படின்றத தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ கொடுத்துருவோம். ஒரு சவாலுக்காகனு வச்சுக்கோங்களேன், ஒரு சவாலுக்காக அதுல ஒரு அப்படி என்ன சொல்றது, ஒரு சுயநலமா அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள் வந்து இத செஞ்சிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, எந்த நாளா இருக்கும்?
2: கன்னடாதான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போனாரு.
0: சரி, அங்க வந்து தங்குறதுக்கு பணம் குடுக்குறாங்களா? சரிங்கய்யா, அது கூட ஒரு பதிலா இருக்கும். ஆனா நான் எதிர்பார்த்த பதிலா யாரு சொல்றாங்கன்னு தெரியல.
1: எதிர்பார்த்த பதிலா சரியான
0: சரியான பதில் தாங்க. என்னங்க நீங்க அப்படி சரியான கேள்வி கேட்காம யாரு சரியான பதில சொல்ல மாட்டாங்க. கனடாவா இருக்குன்ற அங்க சில பல விஷயங்கள் வந்து அந்த அரசு செஞ்சிட்டு இருக்கலாம், கனடா அரசு செஞ்சிட்டு இருக்கலாம்.
1: இருந்தாலும் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க இந்த கேள்விக்கான
0: கேள்வி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறாங்க. அதுதான் வந்து கூடுதலா ஒரு வந்து க்ளூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள்
1: கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நேரத்தை நம்ம வந்து கொடுத்துடலாமா?
3: What would you do if what had to be done could only be done by you? உன்னை போல்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: என்ன சொல்றது?
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: வண்ணக்கோலங்கள் கேட்டறிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு கண்டுபிடி தான் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. வந்து என்ன ஒரு வாடகை கொடுத்து நம்மளுக்கு பணமும் கொடுக்குறாங்க, வாடகை இல்லாம வீடு தங்குறது கொடுக்குறாங்க, அது என்னவா இருக்கு? ஆமா, அப்படின்னு கனடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அவங்க நண்பர்கள். கனடா அப்படின்றது அவங்க வந்து தெரிந்த அளவுக்கு அங்க வேலை பாக்குறவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இது ஒரு ஃபன்னியா தான் இருக்கும். கூடுதலா என்ன சொன்னிருந்தோம்னாக்க, ஒரு சவால் நிறைந்த ஒரு விஷயத்துக்காக தனியார் நிறுவனங்கள் தான் இதை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம சொன்னோம்.
6: சுயநலம் வேற இருக்கு.
5: ஆமா ஆமா, யாராவது விஷயம் இல்லாம யாராவது செய்வாங்களா?
6: க்ளூ குடுக்கறேன்னு சொல்லிவிட்டு இதான் க்ளூவா குடுத்துருக்கீங்க, என்ன பண்றது?
5: யாரு இப்ப இதற்கான பதில சொல்ல வந்திருக்காங்கன்னு பாத்தலாம். வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க.
7: வணக்கம் சார்.
5: யார், எங்க இருந்துங்க ஐயா?
7: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாம் பேசுகிறேன்.
5: நல்லதுங்க ஐயா. இது எந்த நாடா இருக்கும்?

0: ஏதாவது யூகம் பண்ணிருக்கீங்களா?
1: அதான் சொன்னாங்க, அந்த ரீல்ஸ்ல பாத்தங்க ஒரு கிழமைக்கு முன்னாடி. எந்த நாடுன்னு நினைவு கிடையாது. மெசபடோமியா,
0: மெசபடோமியா
1: ஒரு தனியினரோட வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஐந்து அதை பெற்ற ஒரு ஐந்து தகவல் சொன்னிருந்தாங்க, சரியா நினைவுக்கு எட்ட.
0: மெசபடோமியான்ற மாதிரி ஏதோ ஒரு படிச்ச ஞாபகம் இருக்கு அப்படின்றீங்க.
1: எனக்கு எழுதி வச்சுக்கோங்க, அதை எந்த பதில் லைக் பண்ணிருந்தோம்னா நேரத்தை
0: அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஐயா நம்ம வந்து என்னன்னா இங்க நம்ம விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆமா ஆமா, நல்ல
2: முயற்சியும் எடுத்துக்கலாம், முயற்சியும் பண்ணலாம்.
0: ஆமா, நம்ம தெரிஞ்சுக்கலாம், கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்களா? சரிங்கய்யா, இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? இந்த ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லீங்களா? அந்த பரிசு, அதாவது கோப்பை இருக்கு பாத்தீங்களா, அதோட வடிவத்துல இடம் பெற்றிருக்க கூடிய என்னென்ன அந்த வடிவத்துல இடம் பெற்றிருக்குன்னு சொல்லி தெரியுங்க.
2: முதல் நேயர் வந்து கூட ஒரு படபடப்பா பேசிட்டு போல, இவ்ளோ நேயர்கள் பேசினதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு படபடப்பு குறையும்.
0: என்ன அப்படி, என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, பொதுவா அந்த நம்ம கிளாஸ் ரூம்ல எல்லாம் அதுக்கு வரிசையா எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. நம்ம இடம் வரும்போது நம்மளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கோம், சொல்லிடணும் சொல்லிடணும்னு நினைப்போம். ஆனா இந்த சடனா வந்து கேட்கும் போது நம்மளுக்கு மறந்து போயிரும்ல. அந்த மாதிரி ஐயாவுக்கு ஒரு ஒரு தவிப்பு
2: சொன்ன மாதிரி பக்குன்னு ஆயிருச்சு. அது மாதிரி ஆயிருச்சு இவருக்கு. அடுத்ததா ஒரு நேயர்
0: யாரு, ரெண்டு கேள்வி கேட்டாச்சு,
2: சவாலுக்கே சவால் விட வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பாத்திரலாம் யாருன்னு. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
0: இணைப்புல இருக்கீங்க? யார், எங்க இருந்து ஐயா? கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லுங்க ஐயா, எந்த நாடா இருக்கும், என்ன வாடகை குடுக்காம தங்க வைக்கிறாங்க? தமிழ்நாடாதாங்க இருக்கும். எதுக்கு உலகத்தை சுத்துறீங்கன்னு கேக்குறீங்களா? நீங்க விநாயகர் விநாயகர் ஃபேனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன, ஒரு பக்கம் வாடகை ஜாஸ்தியா இருக்கு, நாங்களாம் போலம்னாக்க நீங்க வந்து வாடகை இல்லாம வீட்டுல தங்க வைக்கிறாங்கன்னு வேற சொல்றீங்களா? எங்கயா இருக்கும், கொஞ்சம் அட்ரஸ் குடுத்துட்டு போங்க ஐயா.
2: தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலாம் முடியாது, ஏரியா முதக்கொண்டு சொல்லி.
0: ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல.
2: ஏதோ ஃபன் குவெஸ்டின் நீங்க, நான் ஃபன்னா ஒரு பதில குடுத்துருக்கேன் அப்படின்றீங்க. ஏங்க ஐயா,
0: சரிங்கய்யா, சரிங்க, சும்மா நல்ல ஒரு முயற்சி தான். நல்லதுங்கய்யா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ மேடம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்களில் கண்டுபிடி.
1: சரி, இவ்வளவு தூரம் வந்து நிறைய பேர் நிறைய நாடுகள் சொல்லிட்டாங்க, நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க?
0: நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, முன்னாடியே நேயர்களுக்காக தான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தேன்.
1: நேயர்களுக்காக பாத்தீங்களா, வாய்ப்பு வாரி வழங்குறீங்க போங்க. என்ன சரி, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க,
0: கண்டுபிடிச்சிட்டே எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
1: நல்ல வேலை, யாரும் எங்க அங்க அட்ரஸ் தேடி போயிடாதீங்க, தயவு செஞ்சு. இந்த பொண்ணு தப்பான தகவல் சொல்லுது. என்னன்னா பேரை வச்சு நம்மளுக்கு ஒரு படம் இருக்கு, தமிழ் படம்.
0: அந்த படத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு டயலாக் சொல்றீங்களா, ஏதாவது ஒரு வசனம் சொல்றீங்களா?
1: ஓ, இதை வேற சொல்லணுமா? அதாவது கமல் அவர்களும் ராதா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்களேன்.
0: அப்படி ஒரு நேர் வரா.
1: வணக்கம்.
0: இந்த குழுக்கள்
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், தஞ்சாவூர் மாவட்டம் பாஸ்கர் மேடம், மகராஜ் மேடம் கிராமம்.
1: பாஸ்கர் அவர்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை? இந்த விடை யாரு சொன்னா அப்படின்னாக்கேரடித்தரு, பாப்பநாயக்கம் பாளையம், கோயம்புத்தூர், அதானா? கரெக்டுங்க. இல்ல கரெக்ட் கரெக்ட். அதாவது பாத்தீங்கன்னாக்க, ஏன் அங்க குடுக்கறாங்க அப்படின்னாக்க, ஜப்பான்ல பேய் அப்படி சில வீடுகள்லாம் பேய் இருக்கு அப்படின்னு வந்து ஏதாவது பொருளையே கிளப்பி விட்டுருப்பாங்க இல்லையா. இது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடந்ததா சொல்லக்கூடிய வீடுகள்ல அவங்க வந்து தங்க வச்சு, சரியா, அங்க அது மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்காக, அதான் சொன்ன சவால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றதுக்காக.
0: இப்ப ஒருத்தவங்க வந்துட்டு வாடகைக்கு வந்துட்டு ஒரு மாசத்துல காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த புரளிகள் எல்லாம் உண்மைன்னு நினைச்சு அந்த மாதிரிலாம் லாஸ் ஆகாம இருக்கிறது.
1: ஆமா, இதுதான் அந்த சுயநலமா. இதை வந்து பாத்தீங்கன்னாக்க தனியார் நிறுவனங்கள் வந்து இதை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப வந்து தெரிஞ்சிருக்கும் ஜப்பான் தான் அப்படின்னு.
0: சரி, உங்களுக்கு பாராட்டுகள் சொல்லிடலாம். நானும் ரொம்ப நேரமா யாராவது சரியான விடை சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த மியூசிக்கை போடலாம், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே
1: இருந்தேன். அதான் கண்டுபிடிச்சாரு. நீங்க ஜப்பானில் கல்யாண ராமன் வச்சு நான் சொல்றேன், ஜப்பான் தான் அடிச்சு சொல்றேன். யாரு கேட்டாலும் தூக்கத்துல கூட
0: அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில வந்து நீங்க வந்து ஒரு குழுவை கொடுத்து கண்டுபிடிக்க வச்சு உங்களோட பெரிய மனதை பாராட்டி நான் இந்த மியூசிக்கை கொடுத்துருக்கேன். இப்ப நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
1: ஆமாம், நிறைவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக கண்டுபிடிச்சிட்டு வேடர் கொடுத்த வச்சு குழு வச்சு. இதை வந்து ஒரு ஆரம்பத்தில் இருக்கேன், ஏமா இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்க கூடாதா குழுவை, இப்போ வந்து சொல்றியே மாற்ற மாதிரி இருந்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அந்த கப்போட வந்து வடிவம் வந்து கெட்டிருந்த இல்லையா, அது என்ன அப்படின்னாக்கா மேல பாத்தீங்கன்னாக்க உலக உருண்டை, அதை வந்து இரண்டு மனிதர்கள் தாங்கி நிற்பது மாதிரி வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க,
0: வடிவமைச்சிருக்கிறாங்க.
1: ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய சுவாரஸ்யமா இருந்திருக்கு, என்னமா இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு.
0: ஒரே கேள்வி, சுத்தி சுத்தி அடிச்சது சுத்தமும் வச்சது
1: வித்தியாசமான, இங்கேயா இருக்கும் அங்கேயா இருக்கும்னு இவ்வளவு பேர் யோசிச்சிருக்காங்களே, இத்தனை நாடுகள்ல இருந்திருக்கலாம் இந்த மாதிரி
0: எங்கேயா இருந்தாலும் கூட எதுக்காக இருக்கும்னு பல பேர் யோசிச்சிருந்தாங்க, அது ஒரு ரீசன் இருந்தது பாருங்க. இத வந்து நம்ம நாட்டினரும் வந்து
1: கடைபிடிக்கப்பட்டாங்கன்னா
0: கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு பிற்காலங்களில் அப்படின்னு
1: தான் சொல்றாங்க. அப்படின்னு கொஞ்சம் தகவல் தெரிஞ்சா நம்ம போய் தங்கிட்டு வரலாம். அப்படியா, போய் பேய்க்கு ஒரு ஹாய் போட்டுட்டு வந்துருவீங்களா?
0: ஆமாங்க, ஹாயும் சொல்லலாம்
1: பாயும் சொல்லலாம்.
0: அதுக்கு முன்னாடி
1: நம்ம பாய் சொல்ற நேரம் வந்துச்சு,
0: பாய் சொல்ற நேரம் வந்துச்சு, நீங்க ஹாய் சொல்ற நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்வது உங்கள் தோழி சபினா மீரா. நிகழ்ச்சி அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்க போறது
1: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி.
0: நன்றி நேர்களே.

0: மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே வலுவான இருதரப்பு உறவின் மையமாக விமான போக்குவரத்து துறை திகழ்வதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல் பின் அல்மரிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட அமைச்சர் விமான போக்குவரத்து துறையில் புதிய ஒத்துழைப்பு மற்றும் வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பாக விவாதித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மேகதாதுவில் அணை கட்டுவதில் தீவிரமாக உள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழக தொழில்துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். சேலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் தோறும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களின் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். கல்லூரி மாணாக்கருக்கு புதிய தொழில் முனைவோரை உருவாக்கிடும் விதமாக மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தொடக்க வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஊதிய உயர்வு, தாயுமானவர் திட்டத்தை சீர்படுத்துதல், கைரேகை பதிவு முறை உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆஸ்திரியாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கான்சன் இணை அர்ஜென்டினா இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

பூங்காற்றில் தேடி வரும் நினைவுகள், மௌனமான இதயத்தை கொள்ளை கொள்ளும் இன்னிசை கீதங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM Rainbow 102.1.

0: சொன்னாலும் பற்றேன் சாரும்
1: என்றும் இனியாகும்
0: சங்கீத வீணை கை சேர
1: ஆடல்களோ ஆடல்களோ ஆசைகள் சீராதோ
0: கூடல்களோ கூடல்களோ

0: உதயம் திரைப்படத்திலிருந்து பாடலொலித்தது இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்களில்.
1: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

காற்றலைகளில் கவிதை தின்றல. இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. விலகிய போதும் உன் நேசம் இணைத்தது நம் இதயத்தை.

0: இளையராஜா இசையமைத்து ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். பரதன் திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மழை துளியாய் கலந்து விட்டாய் என் மனக்கடல்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கட்டபொம்மன். பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா. பாடலுக்கு இசை தேவா. பாடலுக்கு வரிகள் காளிதாசன்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: 5:22 நேரில் கேட்டு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. மனதோடு மாலையாய் என்னை சூடிக்கொள், உன் உள்ளத்தில் உதிராத மலராய் நான் இருப்பேன்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில் பாடலொழித்தது ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்திலிருந்து.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இழைப்பாருமீனிய மாலை வேளையில் உங்கள் மனம் வருடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் செல்லும் உன் அரவணைப்பில் உடைந்த மனமும் நிறைந்தது.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து. நேயர்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று மாலை 6:15 உணவை மருந்து திருச்சி சித்த மருத்துவர் பி ரத்னம் அவர்கள் தரும் தகவல்களோடு. இன்றிரவு 7 நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சத்தில் வெற்றி குடிக்கட்டு இளம் தொழில் முனைவோர் என் லாவண்யா அவர்களுடன் நேர்முகம். நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. உன் அன்பின் பிரகாசத்தை உணர்ந்தேன், நீ எனக்காக சேகரித்து தந்த மின்மினியில்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல் கேட்டீர்கள். உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இதுபோன் மாலை திருச்சேஃபம் ரெயின்போ 102.1. உன்னை மட்டுமல்ல உன் நினைவு சுமப்பதும் வரமே எனக்கு.

0: ராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: காற்றலிகளில் கவிதை தேஞ்சலா இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலவில் பயணிப்போம் ஒரு பயணம், கரம் பற்றி களைப்பாகும் வரை காதல் தேசத்தில்.

0: செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்களில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி

0: ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
5: திருச்சி FM Rainbow 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை.

0: கேட்ட பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு, நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் நுழைவுத் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு

அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதத்தை 20% மேல் உயர்த்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் இன்று அளித்த பதிலில், அதிக அளவில் எத்தனால் கலப்பு தொடர்பான முடிவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசிக்கப்பட்ட பின்னரே எடுக்கப்படும் என்றும் தெளிவுபடுத்தினார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காய்கறி உணவு கழிவுகள் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தி செய்யும் நிறுவனம் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் எரிவாயு வணிக ரீதியாக விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு மாணாக்கர்களுக்கு கல்வி கற்க தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு பள்ளியில் பயின்று 10-12 வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கருக்கு ஊக்கப்பரிசு வழங்கி பேசிய அவர், கல்வி ஒன்றே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆயுதம் என்றும், இதனை கருத்தில் கொண்டு மாணாக்கர் அனைவரும் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சேலம் அஸ்தம்பட்டி மண்டலத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர் ஆணையர் திரு ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகள் அனைத்தையும் தரமாகவும் விரைந்து முடித்தும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு ஒப்பந்ததாரர்களை அவர் அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்த மாற்றுத்திறனாளிகள் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஜாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து பழங்குடியினர் நல பேரவை சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி துவாக்குடி வாழவந்தான்கோட்டை துணமின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜெய்நகர், கணேசபுரம், கிளியூர், எழில் நகர், மாங்காவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. உலான்பதாரில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் எலிமினேஷன் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா மாலிக் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உள்ளத்தின் வாசல் கண்கள், அதன் மூலம் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நம்ம அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் வர ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இதுல கால்நடை வளர்ப்போருக்கு தடுப்பூசி குழு கிராமத்திற்கு வருகை தரும்போது தவறாம அதற்கு ஒத்துழைப்பு தருமாறும், 3 மாத கன்றிலிருந்து சினை மற்றும் கறவை உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது நம்ம சாப்பிடுற உணவு தாங்க. அப்படிப்பட்ட உணவு சுத்தமானதா, சுகாதாரமானதா, ஆரோக்கியமானதான்னு தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டியது நம்மளோட கடமைங்க. இந்த மாதிரி உணவு என்னென்னு தெரியணுமா? அப்ப தவறாம கேளுங்க இப்ப வர உணவே மருந்த. இன்னைக்கு நிகழ்ச்சியில உணவு பத்தின ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: காற்றுக்கால நோய்கள், இந்த நோய்கள் வராம என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப ஆடி மாதம் காற்று பலமா வீசும். இந்த காலத்துல என்ன ஆகும்னா நம்மளோட செரிப்பு தன்மை ரொம்பவே குறைஞ்சு காணப்படும். மேலும் காற்றுல பரவக்கூடிய தொற்று நோய்களும் நிறைய நமக்கு வரும். உதாரணமா பாத்தீங்கன்னா சளி, இருமல், இதெல்லாமே வந்து இந்த காலத்துல நிறைய வரும். வாய்ப்புண்ணு கூட வரும். கண் வலி, அம்மை நோய் தொற்றுக்கள் கூட இந்த காலத்துல காணப்படுங்க. உடம்பு வந்து கொஞ்சம் சூடாவே இருக்கும். நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல அம்மனுக்கு வேண்டி கூழ் ஊத்துவாங்க. அதோட தாற்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு சூடா இருக்கும், அந்த சூட்டை தணிச்சு குளிர்ச்சியா வச்சிட்டோம்னா இந்த வியாதிகள் வர்றத கண்டிப்பா தடுக்கும். அதனாலதான் ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரி கூழெல்லாம் வச்சு அதுல மோர் ஊத்தி குடிக்க சொல்லுவாங்க. இந்த கூழ் வந்து உங்க உடம்ப வந்து கண்டிப்பா குளிர்ச்சியா வச்சு வியாதி வராம நம்மளை நல்லபடியா பாதுகாத்து வச்சுக்கோங்க. வைரஸ் தொற்று நோய் வராம இருக்கிறதுக்கு மிளகு வந்து தினசரி உணவுல கண்டிப்பா இடம் பெறணுங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு இதை எப்படியாவது ஒரு விதத்துல நம்ம உணவுல சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்மளோட செரிமன சக்திய மேம்படுத்தும். கஞ்சி வந்து பச்சரிசி கஞ்சி, புழுங்கரிசி கஞ்சி, ரசம் சாதம், மிளகு ஜீரக சாதம் இதெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. பாரம்பரிய உணவுகள் வந்து நீங்க இந்த மாசத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது கிடைக்குங்க. குளிர்ந்த உணவுகளையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் கண்டிப்பா இந்த காலங்கள்ல நிச்சயமா தவிர்த்திடுங்க. நமக்கு நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கணும். அதனால நீர்ச்சத்து மிகுந்த காய்களான புடலங்காய், சுரைக்காய், வெண்பூஷணி இந்த காயெல்லாம் உணவுல நிறைய சேர்த்துக்கங்க. இது மட்டும் இல்லாம கேரட், பீட்ரூட், அவரை, முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் நிறையாவே நீங்க உணவுல இடம் பெறட்டும். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதங்கள்ல கொஞ்சம் கிழங்கு வகைகளை தவிர்த்திடுங்க. ஏன்னா செரிமன சக்திங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால கிழங்கு வகைகள்லாம் வேண்டாங்க.
0: காற்று காலத்துக்கு ஏத்த உணவுகள் எல்லாம் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததா வேளாண் தோழர்களுக்கான கவனத்திற்கு, விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 23ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களோட கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

ஆர்வரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 வேளாண் தொழிலாளர்களுக்கான உழவு உலகம் நிகழ்ச்சியில் திட்டமிட்ட விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தொட்டியம் வி சுப்பையா அவர்கள்.

0: அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும். அதுவும் மலிவான கட்டணத்துல.
1: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை. ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய

0: எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தரா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது மைக்ரோ லெவல் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை மீடியம் ஸ்கேலாக போகும்போதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 billion US மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து GDP வந்து 30% MSME டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம MSME டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவல செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுப்போம்.
0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறினார்.

0: இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
1: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PNGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
0: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
3: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 மந்த் கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
0: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
9: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி. நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: திருச்சி சின்னாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

காலத்தை கணிப்பவள், கங்குள் இருளகற்றும் காலை உதயமவள், எட்டு திருக்கரங்களுடன் எழிலாய் திருவழஞ்சுழியில் அருள் செய்யும் காளியின் அழகு தரிசனம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 8 மணிக்கு
1: நித்தம் சுற்றி வந்து நீ வேண்டினா வாழ்வில் புண்ணியங்கள் பாடருதம்மா.
0: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ நேரடி சேர்க்கைக்கு 10 மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இம்மாதம் 31 வரைக்கும் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. மேலும் விவரங்களுக்கு 9499055737 மற்றும் 43565 என்ற முன்னிணைப்பினோடு 2501226 என்ற எண்களில் உதவி இயக்குநர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை இன்று பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: எப்பவுமே முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் முழுமையான வெற்றி பெற முடியும். நிறைவேறுகிறது இன்றைய ஆரவாரம். நேரம் இரவு 7 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நீட் நுழைவுத் தேர்வு, வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் வராத நிலையில் சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு அலுவலர்களுடன் முதலமைச்சர் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்தார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட

0: அலுவலக சந்தன மரக் கிடங்கில் காணாமல் போன 1.5 டன் எடையுள்ள 55 சந்தனக்கட்டைகளை தேடும் பணியில் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில் நெறி விழிப்புணர்வு மற்றும் திறன்வார போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு சான்றிதழ்களை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 826 மனுக்களை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் பெற்றுக் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரு நெமிலி பகுதிகளில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் 200 குடும்பங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிடக் கோரி 30 பள்ளி குழந்தைகள் உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரியாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை அர்ஜென்டினா இணையை 7-6, 6-7, 10-2 என்ற செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடி கட்டு. உங்கள்ல எத்தனை பேருக்கு சுய தொழில் செய்யணும், நாமளும் ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்கு? கண்டிப்பா 100-ல் 90 பேருக்கு இந்த ஆசை இருக்குங்க. ஆனா அந்த ஆசையை நிஜமாக்க நாம என்ன பண்றோம்? ஐயோ, நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? நமக்கு அவ்வளவு திறமை இருக்கா? நமக்கெல்லாம் பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? முக்கியமா அதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு வேணுமே. அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? இப்படி நமக்கு நாமே 1000 கேள்விகளை கேட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயந்து பின்வாங்கிடுறோம். குறிப்பா நம்ம பெண்கள் நினைச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு மேடைக்கு மேடை பேசுறோம். ஆனா நிஜத்துல பல பெண்கள் தங்களோட லட்சியங்களை குடும்பத்துக்காகவும் பயத்தாலையும் சமையல் அறைக்குள்ளேயே புதைச்சு வச்சிடுறாங்க. பிசினஸ்னா ஏதோ பெரிய கண்ணாடி ஆபீஸ் எல்லாம் செட் பண்ணி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கோட்டு சூட்டு பூட்ஸ்னு போட்டு பண்றது மட்டும்தான் பிசினஸா என்ன? இல்லவே இல்லைங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கைகளால செய்யக்கூடிய சின்ன சின்ன கைத்தொழில் கூட இன்னைக்கு பல கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் செய்யற பிராண்டா மாறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம தினமும் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வீட்டை சுத்தமா வச்சுக்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறோம்? ஃபுளோர் கிளீனர், பாத்திரம் தேய்க்கிற டிஷ் வாஷ் ஜெல்லு, துணி துவைக்கிற வாஷிங் லிக்விட்னு, இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு நாளாச்சும் இருக்க முடியுமா? இதையெல்லாம் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி தான் தயாரிக்கணுமா என்ன? நம்ம வீட்டு பெண்கள் நினைச்சா தங்களோட சின்ன இடத்துல இருந்தே குறைந்த முதலீட்டுல மிக தரமா இத தயாரிக்க முடியும்னு நிரூபிச்ச போன வாரம் இதே நாள்ல நம்ம சந்திச்ச சூப்பர் விமன் இளம் பெண் தொழில் முனைவோர் லாவண்யா உங்களுக்கு ஞாபகம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் ஏன் சுயசார்போட இருக்கணும், அதுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் எவ்வளவு முக்கியம், அதோட அவங்க தயாரிக்கிற பொருட்களை பத்தியும் பகிர்ந்திருந்தாங்க. அவங்க ஒன்னும் பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு, கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கி போட்டு, ஏசில எல்லாம் உட்காந்து பிசினஸ் பண்ணலங்க. நாம தினசரி பயன்படுத்துற பொருட்களை தரமா தயாரிச்சு ஒரு பிராண்டா மாத்தி சாதிச்சிட்டு இருக்காங்க. பிசினஸ் பண்ண காசு மட்டும் முக்கியம் இல்ல, உழைப்பும் தெளிவான ஐடியாவும் தான் முக்கியம்னு நிரூபிச்ச அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம்.
3: நேர்களுக்கு வணக்கம். பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தா நல்லா இருக்கும், செய்யலாம் அப்படின்னு தோணும். வேற ஒருத்தட்ட பதில் சொல்லி கையை கட்டி நின்று மாசம் மாசம் சம்பளத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்மளால என்ன முடியுதோ நம்மளே செஞ்சு நமக்கு நாமே ஒரு ராஜாவா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது பொதுவான விஷயம் தான். பட் ஆனா எல்லாராலையும் அது முடியுதான்னா அது பெரிய கேள்விக்குறி. நம்ம செய்யலாம்னு நினைப்போம், ஆனா 1000 தடை இருக்கும், நமக்குள்ளேயே நிறைய மனத்தடை இருக்கும். அப்புறம் வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, நண்பர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து இல்ல தயங்கி தயங்கி நிறைய நேரத்துல நமக்குள்ள இருக்கிற திறமைகளை நம்மளே வந்து மறைச்சு வச்சுப்போம். அப்படி அந்த மறைச்சு வச்சுட்டு இருக்க திறமைய ஒரு தூண்டுகோலா இருந்து தூண்டுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும். அது மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு சின்ன தூண்டுகோல் மாதிரி அவங்களோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா, அவங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா நமக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட ஒருத்தவங்களை சந்திக்கிறோம். ஒரு இளம் தொழில் முனைவர் லாவண்யா தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
4: வணக்கம் சார்.
3: இப்ப என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் மொத்தமா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
4: ஃப்ளோர் கிளீனர்ஸ்ல மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ் வாஷ் ஜெல், வாஷிங் லிக்விட் கம்மி குவான்டிட்டில இருந்து பல்க் குவான்டிட்டி வரைக்கும் சப்ளை பண்றோம். அதோட கூட கண்டிஷனர் ஹேண்ட் வாஷ் பண்றோம், இந்த கிளாஸ் கிளீனர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
3: இப்போ இந்த டிஷ்வாஷரா இருக்கட்டும்

0: ஃப்ளோர் கிளீனராக இருக்கட்டும், இது எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு.
1: ஆமாம் சார்.
0: இது இதை எங்கே உட்காந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க?
1: இல்லை, நம்ம வீட்டில் பக்கத்தில் ஏரியா இருக்குது சார், லான் இருக்குது, அதில் தான் ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு. அங்கே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூனிட் தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் சார், ராமலிங்க நகரில் இருக்குது.
0: இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான பேஸ் ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்களா, அதிலலாம் வாங்கும்போது அதில் என்ன எவ்வளோ கவனத்தோடு வாங்குறீங்க? இப்போ வியாபாரம் நுணுக்கும் நமக்கு ஒவ்வொரு இதுலையும் தெரியணும், நம்ம வாங்குற ப்ராடக்ட்டில் சரியான ப்ராடக்ட் வாங்கணும், சரியான விலையில் வாங்கணும், இது எல்லாமே இருக்குது. ஏன்னா உங்களோட ப்ராடக்டோட மார்ஜின் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதிலலாம் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது?
1: எடுத்தோட்டி ஒரு வெண்டரை பார்த்து ஒரு வெண்டர்ட்ட மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்காது சார். ஒரு நாலு வெண்டர்ட்ட நம்ம ப்ரைஸ் கேட்கணும், ப்ராடக்ட் வாங்கி பார்க்கணும், யூஸ் பண்ணி பார்க்கணும், அப்படி பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் சார்.
0: ஒரு நாலஞ்சு பேரை நம்ம பார்த்து அவங்களோட பொருள் எல்லாம்
1: வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து எது அதில் பெஸ்ட்னோ அந்த பெஸ்ட்ல இருந்து நம்ம ப்ராடக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது பெஸ்ட்டாக வருது
0: சார். இப்போ நம்ம பொதுவாக இப்போ இது மாதிரி வாங்கும் பொழுது சில சமயம் என்ன ஆகும், நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஒரு தட்டை வாங்குவோம் இல்லை ஒரு தட்டு கொடுப்போம், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம், அதாவது நம்ம ஏமாந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சில சமயம் ப்ரைஸ் நம்மளை இது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி அனுபவம்லாம் எதாவது இருந்ததா உங்களுக்கு?
1: கண்டிப்பாக இருக்கு சார். கஸ்டமர் வந்து வெவ்வேறு விதத்தில் வராங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு உடனே ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், இதே இன்னொரு கஸ்டமருக்கு வந்து ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அதுக்குள்ளே அவங்களோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சொல்லுவாங்க, இது மாதிரி சரியில்லையே என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கான நம்ம சொல்யூஷனும் கொடுக்குறோம்.
0: இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லான்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னீங்க, இப்போ ஒரு ஒரு குடோன் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு யூனிட் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள், இதுக்கு இந்த மாதிரி யூனிட் மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இது பண்ணிங்களா, இல்லை அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி அந்த இதை ஸ்டார்ட் பண்ணிங்களா, யூனிட் ஸ்டார்ட் பண்ணுங்க?
1: பேசிக் இப்போதைக்கு நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் போட்டு பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம் போல, பட் போறது பெஸ்ட் தான். ஒரு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க லேடிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி போறது பெஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
0: இப்போ எவ்வளோ பெரிய இடத்துல இப்போ இந்த இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த யூனிட் ப்ரொடக்ஷன் யூனிட்
1: 1500 தான் சார் பண்ணிட்டு இருக்கேன்.
0: உங்கள்ட்ட இப்போ எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க?
1: 3% வேலை பார்த்துட்டு இருக்காங்க,
0: ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் வேலை பார்க்குறாங்க. இது இல்லாம வேற ஏதாவது இந்த சப்ளை செயின்கோ இல்லை மார்க்கெட்டிங்கோ இது மாதிரி யாராவது இன்வால்வ் பண்ணிருக்கீங்களா?
1: இல்லை சார், நான் மார்க்கெட்டிங்க்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணல, அதுதான் நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மார்க்கெட்டிங்க்கு நான் டிஜிட்டல் ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், இப்போதைக்கு மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ஆள் இல்லைன்ட்டு.
0: சரி, இப்போ இதை வந்து நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம்னா என்னென்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குன்றதெல்லாம் யோசிச்சிங்களா நீங்கள்? ஏன்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுல ஸ்கோப்பும் இருக்கும் சேலஞ்சும் இருக்கும், என்னென்னு நீங்கள் பார்த்தீங்களா? அது ரெண்டுத்தையுமே என்னென்னு பார்த்தீங்களா?
1: பார்த்துருக்கேன் சார். இப்போ டீலர்ஷிப் கேட்குறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார், என்கிட்டருந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் எடுத்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நமக்கு ஈஸியாக ரீச் ஆகுது அங்கே. அதே மாதிரி இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட்ஸ் தான் வைக்கிறாங்க, அங்கேயும் நாங்கள் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ
0: அவங்க வந்து இதை எப்படி ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வாங்கி ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு ஓகே சொல்லி அதுக்கப்புறம் பண்ணுறாங்க,
1: கஸ்டமர் அவங்கள்ட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
0: சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதே இப்போ யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் தோணும் இல்லை இப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய ஸ்கோப் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா இதில் ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கு நடுவில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இதே இதை வேற யாராவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, பண்றாங்களா வேற யாராவது?
1: கண்டிப்பா பண்ணலாம் சார், நிறைய பிராண்ட்ஸ் பண்றாங்க, நல்ல குவாலிட்டியில நம்ம கொடுக்கணும் கடைசி வரைக்கும், அது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம ரேட் குறைக்கிறோன்றதுக்காக குவாலிட்டியை நம்ம இது பண்ணக்கூடாது, பெஸ்ட் குவாலிட்டியில எந்த ஹெல்த் டெஃபிஷியன்சி வராம பண்ணணும்.
0: இப்ப ஒரு தொழில ஆரம்பிக்கிறது கூட ஒரு விஷயம்னு வச்சுப்போம், தொழில ஆரம்பிக்கிறதே பெரிய சாதனை முதல்ல, ஆனா நிறைய பேர் ஆரம்பிச்சு ஒரு லெவலுக்கு மேல அதை ரன் பண்ண முடியாம குவிட் பண்ணிடுவாங்க, இல்ல அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்ல வேற யார்கிட்ட போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த தொழிலையும் அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்கும், நம்ம எல்லா நேரமும் ஒரே மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி சேல்ஸ் இருக்குமானா இருக்காது, சில சமயம் டல்லா இருக்கும், சில சமயம் நல்லா இருக்கும், இது எல்லாத்தையும் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்தாலே வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் சார், நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும், ஸ்டார்டிங்லேயே நமக்கு லாபம் வந்துடணும்னு நம்ம பார்க்கக்கூடாது, கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணணும், அதுதான் சொல்லுவேன். கன்சிஸ்டண்டாக இருந்தால் அதோட லாபம் கண்டிப்பாக கிடைக்குது.
0: நுகர்வோர் தான் ரொம்ப முக்கியமான ஆள் ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும். இப்போ நீங்கள் என்ன தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு இதெல்லாம் பண்ணால் கூட இன்னொருத்தவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, அதுதான் வந்து சாலிடாக நிற்கும். ஏன்னா அதை ரொம்ப கிரெடிபிளான ஒரு விளம்பரமாக இருக்கும், நீங்கள் பண்ணுற விளம்பரத்துக்கு இருக்கிற கிரெடிபிள்
1: இருக்கு
0: வருது.

0: அவங்களே அதே கஸ்டமர்ஸ் அகைன் அகைன் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, அவங்க சொல்லி வாங்குறவங்களும் இருக்காங்க.
1: இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனா என்ன மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க? ஒரு சிஓடி மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி மாதிரிலாம் கொடுக்குறீங்களா, இல்லை முன்னாடியே பே பண்ணால் தான் கொடுப்பீங்களா, எப்படி அது?
0: சிஓடி ஆப்ஷனும் கொடுத்துட்டு இருக்கோம் சார்.
1: அப்போ சிஓடி ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் அனுப்புவீங்க, சில சமயம் ரிசீவ் பண்ண மாட்டாங்க, திருப்பி
0: கண்டிப்பாக அந்த
1: அனுப்புவாங்க, அதெல்லாம்
0: பிரச்சனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் அது அதான் எல்லாமே எந்த பிரச்சனையும் அதில் ஓவர்கம் பண்ணி வர்றதானே சார் பிஸ்னஸ்.
1: இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லோக்கலில் மட்டும் பண்ணீங்க, இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், பக்கத்து ஸ்டேட்லாம் பண்ணுறோம் அப்படின்றீங்க, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி டேட்டாவெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுப்பீங்க? ஆக்சுவலாக இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்க டேட்டா ரொம்ப முக்கியமானது, நம்ம டேட்டாவை வச்சு தான் நம்ம அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம டேட்டாவை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நம்ம அதுக்கு தனியாக வெப்சைட் போட்டிருக்கோம் சார். இப்போ பில் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கும் தனி வெப்சைட் இருக்கு, அதில் நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிரும். நம்ம அந்த டேட்டா வச்சு நம்ம அகைன் அவங்களுக்கு இப்போ சப்போஸ் ஆஃபரோ ஏதோ போட்டால் கூட அவங்களுக்கு திருப்பி ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு.
1: சரி, உங்களோட இந்த தயாரிப்புகளோட பேர் என்னன்னு வச்சீங்க நீங்க?
0: கிளீன் சோ சார்.
1: இது எந்தெந்த இடத்துலேருந்து உங்களை வந்து அவங்க வந்து தேடி உங்க பொருளை வாங்கலாங்க?
0: எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வயலூர் ரோட்ல ராமலிங்க நகர்ல 6th crossல லொக்கேட் ஆயிருக்கு. 9087024426. எங்கள் வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணாலே எங்களை ஆர்டர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல கிளீன் சோ கேர்ன்ற இன்ஸ்டா பேஜ்ல நான் எங்களை ஃபாலோ பண்ணலாம்.
1: இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டராக இருக்கிறவங்க இல்லை இப்போதான் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, உண்மையிலே நம்ம பண்ணோம்னா தான் நம்ம முன்னேற முடியும்னு நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக ஒரு தொழில் பண்ணும்போது நமக்கு என்னென்ன சிக்கல்லாம் வரும், அதை எதிர்கொள்றது ரொம்ப முக்கியமானது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், நம்ம எப்படி ஜெயிக்கலாம்?
0: கண்டிப்பாக எல்லா விமனுமே வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த தயக்கத்தை விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சார். ஃபஸ்ட்டு எல்லா பிரச்சனையுமே வரும், எந்த தொழில்னாலும் பிரச்சனை இல்லாமல் எதுவுமே இருக்காது. அந்த தயக்கத்தெல்லாம் விட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து பொறுமையாக இருந்து தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். அதனால வெயிட் பண்ணுற அந்த பக்குவம் வேணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், நம்ம நேர்மையாக இருக்கணும் தொழிலுக்கு. அதே மாதிரி ஃபேமிலி சைடும் அந்த சப்போர்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேமிலிக்குமே ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வைக்கிறேன், எல்லா விமன்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க விடுங்க அவங்கள.
1: சரி, ஓகே, உங்கள் அனுபவத்தை எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தொழிலை இன்னும் சிறப்பாக செய்யணும், இன்னும் பெரிய அளவுக்கு நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சி வானொலி சார்பாக வாழ்த்துக்கிறோம்.
0: தேங்க்யூ சார். நன்றி நன்றி.
2: நம்ம வீட்டு சமையல் அறையில தினசரி வாழ்க்கையில நாம பயன்படுத்துற ஃப்ளோர் கிளீனர், டிஷ்வாஷ் ஜெல், வாஷிங் லிக்விட கூட ஒரு பிராண்டா மாத்தி சாதிக்க முடியும்னு ரொம்ப அழகா எளிமையா சொல்லி கொடுத்திருக்காங்க இளம் பெண் தொழில் முனைவோர் லாவண்யா. பிசினஸ் பண்ண பெரிய படிப்பு, லட்சக்கணக்கில் பணம், பரம்பரை பின்னணி இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிற தெளிவும் நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் இருந்தாவே போதும். தடைகளை கண்டு பயப்படாதீங்க, தடை கற்களை கூட நீங்க சாதிக்கிறதுக்கான படிக்கட்டுகளா மாத்துங்க. பெண்கள் நினைச்சா சமையலறையும் ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ் தான். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரக்ஷனா சரவணன். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வெற்றி கொடிகட்டு.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லின்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார்.

0: வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இன்று காலை 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை 4:00 அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 1,66,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.

0: தெரிவித்தனர். லடாக்கில் இரண்டு பாலத்திட்ட பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: உலகம்
1: பெருக்கிடுவோம், பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று திட்டமிட்ட விவசாயம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வி சுப்பையா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: முத்துலட்சுமி அக்கா, முத்துலட்சுமி அக்கா.
1: என்ன கண்மணி, வரப்பையே ரொம்ப சவுண்டோட வர?
0: இல்ல, எனக்கு தபால் எதுவும் வந்துச்சா?
1: இல்லையே.
0: இல்லையா? இன்னைக்கு வரும்னு எதிர்பார்த்தேன்.
1: இப்படி என்ன தபால்?
0: இல்ல, சம்பா சாகுபடிக்காக விதை நெல் வாங்கியிருந்தேன். அத பரிசோதனைக்கு அனுப்பியிருந்தேன்.
1: ஓஹோ,
0: அந்த முடிவு வந்துரும்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் வீட்ல இல்லையா, அதான் தபால் எதுவும் வந்துச்சோன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன்.
1: என்ன திடீர்னு விதை பரிசோதனை எல்லாம் பண்ற?
0: இல்லக்கா, ஒவ்வொரு தடவையும் விதை நல்ல கடைசி நேரத்துல வாங்கி விதைச்சிடறேன். விளைச்சல் ஒண்ணும் திருப்தியா இல்லக்கா. விதையோட அளவும் ரொம்ப அதிகமாகுது. விதை பரிசோதனை பண்ணி முளைப்பு திறனை தெரிஞ்சுக்கிட்டு விதைச்சா விதை அளவும் குறையும், விளைச்சலும் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் முன்னாடியே விதைய வாங்கி பரிசோதனைக்கு அனுப்பிட்டேன்.
1: இந்த எள்ளு உளுந்து இந்த விதையெல்லாம் கூட பரிசோதனை செஞ்சுக்கலாமா? என்ன,
0: அதெல்லாம் எல்லா விதையும் பரிசோதனை செஞ்சுக்கலாம்.
1: சரி, எங்க நம்ம பரிசோதனைக்குன்னு விதைய அனுப்பணும்?
0: நமக்கு திருவாரூர் விதை பரிசோதனை நிலையம். இது மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் அவங்க பகுதிகளில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்துக்கு அனுப்புனாலே போதும், பரிசோதனை பண்ணி சொல்லிருவாங்க.
1: நம்ம விதை பரிசோதனை செய்யறதுக்கு காசு எதுவும் கட்டணுமா? என்ன,
0: ஒரு மாதிரிக்கு என்ன 80 ரூபா, அவ்வளவுதான்க்கா?
1: அவ்வளவுதானா?
0: சரி, ஏன் நெல் எதுவும் போடலையா சம்பாக்கு?
1: நெல்லுனால தண்ணி தான். எங்க வர வர பாசனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நெல்லு பயிர் போட்டா நம்ம எதிர்பார்க்கிற மகசூல் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம். அதான் சரி, எள்ளு உளுந்துக்கு போலாமேனு.
0: ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். இப்ப ஏதோ எள் நினவாமே.
1: ஆமா,
0: எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும் எதுவுமே தெரியாதான். அப்பப்ப ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் போல.
1: ஆமா கண்மணி, இந்த பெரியவங்க கூட சொல்லுவாங்க, பட்டம் தவறுனா நட்டமாயிடும்னு.
0: ஆமாக்கா,
1: எங்க நம்ம திட்டமிட்டபடி எதுவும் நடந்தாதானே நட்டம் இல்லாம இருக்கும்.
0: அதனாலதான்க்கா நம்ம தொட்டியும் சுபையான்னு திட்டமிட்டு விவசாயம் செய்யறாரு. நட்டம் வந்துடக்கூடாது இல்ல.
1: அப்படி என்ன திட்டமிட்டு விவசாயம் செய்யறாரு?
2: திருச்சியை பொறுத்த வரைக்கும் தொட்டியம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது, வாழை சாகுபடி தான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரியான சாகுபடி செய்றீங்க, எவ்வளவு இடத்துல செய்றீங்க?
3: நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. காவிரி ஆற்றங்கரை ஒட்டி இருக்கிற பகுதியில தான் வாழை. மற்ற தொட்டியத்தை தாண்டி வடக்கு நோக்கி போனோம்னா கிணற்று பாசனம், அடுத்தது செம்மண் பூமி. அதுக்கு உண்டான இது, மழை அதிகமா இருந்துச்சுன்னா நெல் சாவடி பண்ணுவோம், இல்லைன்னா மழை குறைவா இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல வந்து கடலை மிளகாய் இது மாதிரி பயிர்களை நாங்கள் சாவடி பண்ணுவோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிலம் வந்து கிணற்று பாசனம், அதனால அந்த சமயத்துல அதிகமா தண்ணி கிடைச்சதுன்னா நெல் சாவடி பண்ணுவோம். ஒருவேளை தண்ணி வந்து குறைவா இருந்துச்சுன்னா அந்த பட்டத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க பயிர்களை பண்ணுவோம். உதாரணமா நாங்க வந்து மார்லி பட்டம் இருந்துச்சுன்னா கடலை சாவடி பண்ணுவோம். அதே சமயத்துல ஆடி பட்டம் இது பண்ணுச்சுன்னா நாங்க மிளகாய் சாவடி பண்ணுவோம். எந்த பட்டம் நமக்கு தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த அப்படிதான் நாங்க பயிரை தேர்ந்தெடுத்து அது எந்த அளவுக்கு விலை போகும் எந்த அளவுக்கு லாபம் கொடுக்கும் அப்படிங்கறத திட்டமிட்டு நாங்க அந்த பயிரை சாகுபடி பண்ணுவோம்.
2: ஓ, ஒரு திட்டமிட்ட விவசாயம் செய்யறீங்க சுபையா, இல்லீங்களா?
3: ஆமாங்கய்யா, இன்னைக்கு வந்து திட்டமிடலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு திட்டமிட்டு செய்யும் போதே விவசாயம் வந்து நமக்கு வந்து லாபகரமா இல்ல. காரணம் என்னன்னா எந்த சமயத்துல மழை பெய்யுது, எந்த சமயத்துல வெயில் அடிக்குது, எந்த சமயத்துல காத்து அடிக்குது அப்படிங்கறது வந்து சூழ்நிலையே மாறி போச்சு. அக்ரிகல்ச்சர் இஸ் த கேம்பிளிங் ஆஃப் மான்சூன். பருவகால சூதாட்டம் தான் வந்து விவசாயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்நினோ இந்த வருஷம் வந்து சூப்பர் எல்நினோ உருவாயிருக்கு. பசிபிக் பெருங்கடல்ல வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் அதிகமா வெப்பநிலை இருக்கிறதுனால நமக்கு வந்து மழை குறைவா இருக்கும், இந்த சமயத்துல வறட்சி அதிகமா இருக்கும். அதே சமயத்துல தண்ணி பற்றாக்குறை, குடிதண்ணிக்கே பற்றாக்குறை இருக்கு. இன்னைக்கு வந்து தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதலுக்கு முன்னிருப்பு வந்து குடிதண்ணி இருக்கு, அடுத்தது தொழிற்சாலை இருக்கு, அடுத்தது மூணாவது அதான் விவசாயத்துக்கு தண்ணீர் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால இந்த வருஷம் எப்படி சூழ்நிலை இருக்குது, எப்படி விவசாயம் செய்யறதுங்கிற ஒரு தடுமாற்றத்துல தான் விவசாயிகள் இருக்கிறாங்க.
2: ஐயா, நீங்க வந்து முதல்ல இருந்து விவசாயம் தான் பண்ணீங்களா, இல்ல ஏதாவது பணியினை பார்த்துட்டு இருந்தீங்களா?
3: ஐயா, நான் வந்து 1972 வந்து இதே திருச்சியில வந்து கல்லூரியில வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போகல. காரணம், நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஒரே பையன், என்னோட கூட பிறந்தவங்க யாருமே இல்லாதனால அந்த சமயத்துல விவசாயம் நல்ல நிலையில இருந்ததுனால தான் புள்ள தன்னோட இருக்கணுங்கிற ஆசைப்பட்டு எந்த வேலைக்கும் போக கூடாது அப்படின்னு சொல்லினதுனால நான் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தேன். விருப்பப்பட்டு தான் தேர்ந்தெடுத்தேன். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் விவசாயம் வந்து உச்ச நிலையில இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு வந்து விவசாயம் வந்து எந்த நிலையில இருக்குன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. காரணம், so many factors are designing

0: இந்த அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு வந்து விவசாயிக்கு கூலி ஆளு இல்ல, பற்றாக்குறை இருக்குது. அடுத்தது காலகாலத்துல மழை பெய்யறது இல்ல. அடுத்தது அதிகமா உற்பத்தி ஆயிடுச்சுன்னா விலை கிடைக்கிறது இல்ல. குறைவா உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அடுத்தது வெளிநாட்டு இருந்து இறக்குமதி செய்யறதுனால நமக்கு வந்து சரியான விலை கிடைக்கிறது இல்ல. இதுக்கு அடுத்தல மீடியேட்டர் நடுவில் இருக்க தரகர் தான் அதை லாபம் சம்பாதிக்கிறாங்களே ஒழிய விவசாயிகளுக்கு வந்து எந்த விதமான ஆதாயம் இல்ல. இது சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம்.
1: இப்போ நீங்க வந்து அப்ப இருந்த சூழலுக்கு

0: நீங்க வந்து அப்ப இருந்த சூழலுக்கு விவசாயம் நல்லா இருந்தது. அப்பா சொன்னாங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்தீங்க, இருந்தாலும் விவசாயத்துல அப்ப இருந்த சூழல் நல்லா இருந்ததுனால வந்துட்டீங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க இது மாதிரியான பல சிக்கல்கள் இருக்கு, காலநிலை சிக்கல்கள் இருக்கு, அப்புறம் நமக்கு வணிகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு, எதிர்பார்த்த விலை கிடைக்க மாட்டேங்குது, இது மாதிரியான நிறைய நடைமுறை சிக்கல்கள் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு அடுத்திருக்க தலைமுறை வந்து விவசாயம் பண்ணுவதற்கு ஆர்வமா இருக்காங்களா, இல்ல நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன, உங்களோட மனசுல என்ன படுது அது சம்பந்தமா?
1: அதுங்கய்யா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இன்னைக்கு வந்து நாங்க இருக்கிற இடத்த சுத்தி எல்லாம் பிளாட் போட்டு எல்லாம் வந்து பில்டிங் ஆயிடுச்சு. முதலெல்லாம் எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இன்னைக்கு வந்து எல்லாமே அர்பனைசேஷன் ஆயிடுச்சு, நகரமயமாக்கல் ஆகுதுனால எல்லாம் கான்கிரீட் வீடுகள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கிணறு வெட்டி அதுல விவசாயம் பண்ணும்போது சுத்தியிலேயே எல்லாமே விவசாயம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க நிலத்தை சுத்தி எல்லாமே கான்கிரீட் வீடுகள் ஆயிடுச்சு. எப்படி விவசாயம் செய்யறதுங்கிறது ஒண்ணு. அடுத்தது, இன்னைக்கு விவசாயம் வந்து அந்த அளவுக்கு செழிப்பா இல்ல. காரணம் என்ன, சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. 1972 நான் வந்து கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு விவசாயத்தை கையில் எடுக்கும் போது ஒரு ஆம்பளை ஆளுக்கு கூலி 2 ரூபா, ஒரு பெண்ணுக்கு கூலி வந்து 3/4 ரூபா. கரெக்டா 8 மணிக்கு வருவாங்க, கரெக்டா 1 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. அடுத்தது, அன்னைக்கு வந்து நெல் சாவடி வந்து 1 கலோ நெல் 60 கிலோ நெல் வந்து 100 ரூபா. அப்படிங்கும் போது 50 ஆம்பளையாள் கூலி 100 ரூபா. இன்னைக்கு 50 ஆம்பளையாள் கூலி 500 ரூபான்னு வச்சேன்னா 26 ரூபா ஆச்சு. இன்னைக்கு எப்படி இது பண்ண முடியும்?
0: சரி, இப்போ வீட்டுல இருக்கவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி ஒரு மனநிலையில இருக்கிறாங்க? இப்ப நீங்க சொல்றதுல 2-3 விஷயம் நம்ம கவனிக்கணும். பொருளாதாரம் முன்னேறது அப்படிங்கறது ஒரு வகையில நல்லதுதான், கூலி உயரும் போது எல்லாருக்கான வாழ்க்கை உயருது. நீங்க சொல்றப்பல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அர்பனைசேஷன் ஆகுது அப்படின்றோம். அர்பனைசேஷனையும் நம்ம வந்து பொருளாதாரத்தின் ஒரு நீச்சியாக தான் பார்க்கணும். கிராமங்கள் வளருது, ஸோ அவங்களுக்கான பொருளாதாரம் வளருது. அப்படி இருக்கும்போது அதற்கான தேவைகள் அதிகமாகும் போது நம்ம வந்து அதை ஒரு இயற்கையான ஒரு நியதியாக தான் அதை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது விவசாயமும் நமக்கு வேணும், இந்த வளர்ச்சியும் வேணும். இது ரெண்டுத்தையும் சரிசமமா எடுத்துட்டு போறதுக்கு நம்ம மனசுல என்ன வச்சுக்கணும், அதுக்கு விவசாயம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: அதாவதுங்க, அன்னைக்கு வந்து விவசாயம் செய்யும்போது இயற்கை விவசாயம் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அன்னைக்கெல்லாம் வந்து இலதலையெல்லாம் வெட்டி கொண்டு போட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் சாவடி பண்ணிட்டு இருந்தோம். 1965 பசுமை புரட்சி வந்த சமயத்துல புதிய நெல் ரகங்கள், நான் வந்து கல்லூரியில படிக்கிற காலத்துல 5R8 ஒரு நெல் முத முதல்ல வந்ததுங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடி 1 அடி உயரம் தான் இருக்கும். ஆனா இது வந்து அதிகமான விளைச்சலை கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு லாபகரமா இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5R20 ஒரு நெல் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த நெல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. மதுரை பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5R20 நெல் சாவடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாடு சுதந்திரம் அடையும் போது நாட்டோட மக்கள் தொகை 30 கோடி மக்கள் தொகை, 30 கோடி முகமுடையாள்னு வந்து பாரதியார் பாடினாரு. ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு இருக்கு, 145 கோடி. அன்னைக்கு வந்து 30 கோடி மக்கள் தொகைக்கு 50 மில்லியன் மெட்ரிக் டன்னு தான் உற்பத்தி ஆச்சு. கிட்டத்தட்ட 1:1.6 ரேஷியோல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 300 மில்லியன் மெட்ரிக் டன், 1:2 அளவுக்கு நமக்கு வந்து தேவைக்கு அதிகமாவே இருக்குது. இருந்தாலும் தரமான உணமா அப்படின்னு சொன்னா பெரிய கேள்விக்குறி தான். இன்னைக்கெல்லாம் வந்து பாரம்பரிய நிலங்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு இது பண்ணி தண்ணி ஊத்தி வச்சு காலையில பழைய சோத்துனா அவ்வளவு அமிர்தமா இருக்கும். இன்னைக்கு ரோடு சைட்ல எல்லாம் வந்து பழைய சாதத்தை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இது பண்ணி பழைய சோறு திங்கிற காலகட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா அந்த பழைய சோறு வந்து தரமா இருக்குமா இல்ல? இன்னைக்கு வந்து சன்னமா அரிசி வந்து இருக்குது, சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா தண்ணி ஊத்தி வச்சு 6 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாம் சேறு மாதிரி ஆயிடுது. அது வந்து நமக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்ல. அடுத்தது இன்னொன்னு வந்து முக்கியமா, அன்னைக்கு அங்கக கரிமச்சத்து நிலத்துல வந்து 2-3% இருந்துச்சு. இன்னைக்கு அங்கக கரிமச்சத்து 0.2-0.3% தான் இருக்கு. நீங்க அங்கக கரிமச்சத்து இல்லைன்னா நீங்க எந்த உரம் போட்டாலும் அந்த பயிர் எடுத்துக்காது. இதுதான் உண்மை.
0: இவ்வளவு தகவல்கள் வந்து கையில வச்சிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு விவசாயிக்கு தகவல் அப்படிங்கறது, ஒரு விவசாயிக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் சரி, தகவல்கள் வந்து சரியான முறையில கிடைக்கணும். அதுதான் அவங்களுக்கான ஒரு அறிவான ஆயுதமாக அது செயல்படுத்த முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு தகவல் இருக்கோ, அதுவும் உண்மையான தகவல் இருக்கோ, அப்பதான் அதற்கேற்ற மாதிரி அவர் திட்டமிட முடியும். அதை வச்சுட்டு அவருக்கான நெறிகளை அவர் வந்து சரியான முறையில வியூகங்களை வகுக்க முடியும். அவர் என்ன செய்யறாரோ அதுல வெற்றி பெற முடியும். அப்படி இருக்கும்போது விவசாயிகள் இந்த மாதிரியான தகவல்களை இப்ப நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லா விவசாயிகள் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. விவசாயிங்க இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம் நீங்க நினைக்கிறீங்க?
1: உண்மையிலேயே விவசாயிகளுக்கு தகவல்கள் அதிகமா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் உழவராயம் பண்ற அமைப்புன்னு ஒரு ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. அதுல வந்து நான் அமைப்பாளர் இருந்தேன். அந்த இதுல வந்து எனக்கு கீழே 20 நபர்கள் வந்து உறுப்பினர்களாக இருந்தாங்க. நான் வந்து மீட்டிங்கு இது மாதிரி இதெல்லாம் வந்து போய் இது பற்றி தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஆனா மீட்டிங் போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நான் மீட்டிங் போட்டு அது மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு அவங்க தயாரில்லை. அவங்களுக்கு என்ன தேவை

0: இந்த சமயத்துல இந்த பட்டத்துல என்ன நெல் போடணும், கடலை போடணும், அது எங்க கிடைக்கும், அது வந்து எந்த பட்டத்துல போட்டீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான தகவலை அவங்களுக்கு தேவையான சமயத்துல நான் கொடுப்பேனே தவிர, அடுத்தது வந்து இந்த அகில இந்திய வான நிலையம் வந்து மிகப்பெரிய விவசாய நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கு. உண்மையிலேயே பாராட்டணும். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இது வந்து பசுமை புரட்சிக்கு வந்து இது பண்ணி 7:27 ரேடியோ நெல்லுங்கிற பிரபலப்படுத்தினதே இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் தான். இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஆடுதுறை 27 அவங்களுக்கு தெரியாது, ரேடியோ நெல்லுன்னு சொன்னா வந்து இது பண்ணி உடனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு வந்து நல்ல விதமா இது பண்ணி விவசாய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதன் மூலமா தங்களுக்கு வேணுங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க.
1: சரிங்க, இப்ப வந்து இவ்வளவு தகவல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இவ்வளவு திட்டம் போடுறீங்க, அங்க கரிமம் எந்த அளவுக்கு மண்ணில் இருக்கணும்ன்றது முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் பேசுனீங்க. இப்ப உங்களோட அனுபவத்துல நீங்க ரசாயனம் எல்லாம் பயன்படுத்தினீங்களா? ரசாயன உரமோ இல்ல ரசாயனம் சார்ந்த பூச்சிக்கொல்லிகளோ இல்ல களைக்கொல்லிகளோ இது மாதிரி நீங்க பயன்படுத்தினீங்களா?
0: அதாவதுங்க, இன்னைக்கு நம்ம வந்து பாரம்பரிய நெல் ரகத்தை சாவடி பண்றதில்ல, அடுத்தது உயர் விளைச்சல் நெல் ரகங்களை தான் நம்ம சாவடி பண்ணிட்டு இருக்கோம். உயர் விளைச்சல் நெல் ரகத்துல வந்து அந்த இலையில சிலிக்கா கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும், அதனால பூச்சி நோய் வந்து அதிகமாக வரத்தான் செய்யும். அதுக்கு தகுந்தா அப்படின்னு எந்த பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இதுல இருந்து முட்டை ஒட்டுணி இருக்குது, புழு ஒட்டுணி, கூட்டுப்புழு ஒட்டுணி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணும்போது அதுல இருந்து வர்றது வந்து குருத்து புழுவோட முட்டையில வந்து ஓட்ட போட்டு அதுக்குள்ள முட்டை வச்சு அதெல்லாம்
2: கண்மணி,
3: என்னக்கா?
2: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வி சுப்பையா அவங்க சொன்னத கேட்டியா?
3: கேட்டேங்கா,
2: கேட்டேன். பட்டம் பார்த்து பருவம் பார்த்து பயிர் செய்யணும்.
3: கண்டிப்பா.
2: ஏன்னா காலநல மாற்றம் எப்படி வரும், எப்படி இருக்கும், என்ன ஒன்னும் புரியாத நிலையா இருக்குது.
3: ஆமாக்கா, எல்நினோ அதுவும் இப்போ சூப்பர் எல்நினோவா, அப்ப பாதிப்பும் சூப்பரா இருக்கும் போல.
2: கண்மணி, எப்பயுமே நம்ம விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது என்னவா இருக்கணும்? பட்டம்.
3: ஆமா. அதுக்கப்புறம்
2: ரெண்டாவது காலநிலையையும் கொஞ்சம் மனசுல நினைச்சு வேலைய தொடங்கணும்.
3: ஆமா, அததான் அடிக்கடி ரேடியோவுல காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. அடுத்து
2: என்ன? தண்ணி நீரின்றி அமையாத உழவு. என்னத்தான் நம்ம விதைய போட்டாலும் தண்ணி இருந்தா தானே விதை முளைச்சி வரும்.
3: தண்ணி தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கே, குடிக்க கூட தண்ணி கஷ்டமா. அதனாலதான் நம்ம சுப்பையா அண்ணே சோளம் போட போறாராம்.
1: இப்போ நீங்கள் வந்து காலசூழலுக்கு ஏற்ற மாதிரியான பயிராக போடுறீங்க, மழை எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்கள் கிணத்து தண்ணி இருக்கிற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ கடந்த வருஷத்தில் நீங்கள் போட்ட பயிர்கள் என்னென்ன பயிர்கள் போட்டீங்க, என்ன படத்தில் போட்டீங்க?
0: அதாவது கடந்த வருஷம் வந்து நான் கடலை போட்டிருந்தேங்க. கடலை வந்து மார்கழி பட்டம், கார்த்திகை 15 மார்கழி 10 போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பருப்பை போட்டு ட்ரக்கர் விரடி 4 கிராம் 1 கிலோ இதுக்கு அப்படின்னு சொல்லி அதை விதநேற்றி எல்லாம் செஞ்சு நாங்கள் போட்டுறோம். போட்டுட்டு தண்ணி விட்ட விற்பாடு கரெக்டா தண்ணி விட்டா முளைச்சிரும். முளைச்சல் வந்து 20 தண்ணி விட மாட்டோம், தண்ணி விடாம வறட்சியா இருக்கும். அந்த 20 கழிச்சு தண்ணி விடும்போது உடனே சடனா பூ எடுக்கும்.
1: ஏன் அது 20 விடாம வந்து சடனா?
0: நீங்க இது மாதிரி தண்ணி விட்டீங்கன்னா வெஜிடேட்டிவ் க்ரோத் அதிகமா இருக்கும், அந்த பிளவரிங் ஸ்டேஜ் வந்து சரியா இருக்காது. அந்த காய்ச்சல் இருக்கும்போது நம்ம சாகுற நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது திடீர்னு தண்ணி விட்டோம்னா அது வந்து உடனே பூ எடுக்கும்.
1: இது எப்பயிலிருந்து செய்ய ஆரம்பிச்சீங்க இந்த மாதிரி?
0: நான் கிட்டத்தட்ட 20-25 இதே மாதிரிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பூ எடுத்துல இருந்து 25-45 வர்ற பூ தான் வந்து நமக்கு காயா மாறும். இப்ப உதாரணமா 100 எடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 காய் உருவாகும். அதுல 20 வந்து 2 உள்ளதா இருக்கும், மீதி 5 1 உள்ளதா இருக்கும். இந்த டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை வந்து 30 சென்டிகிரேடுக்கு கீழே இருந்துச்சுன்னா தான் அது கருவுறுதல் நிகழ்வு நடந்து காயா மாறும். அதனாலதான் அந்த பட்டம் பார்த்து நம்ம பயிர் போடுறது. பட்டம்

0: நாள் நட்டாங்கிறது பழமொழியே அதுக்கு தான் ஏற்பட்டது. எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த பருவத்தில் செய்யணும், அந்தந்த பருவத்தில் அந்தந்த பயிரை செஞ்சாதான் மகசூல் அதிகமாக கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட தான் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதன் பிரகாரம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கடலை பொறுத்த வரைக்கும் ஆடி பட்டம், அடுத்தது வந்து மாரளி பட்டம், அடுத்தது சித்திர பட்டம். அந்த பட்டம் வந்து தவறுனா நமக்கு வந்து நட்டம் தான் வரும்.
1: சரிங்க, இப்போ இந்த கடலை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் என்ன இருந்தது இப்ப போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு?
0: முதல்ல இழைப்பேன் இருக்குங்க, அடுத்தது இலை சுட்டு புழு மெயினா வரும். அந்த இதுக்கு தந்த ரசாயன கொல்லி மருந்து தான் அடிச்சு நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கும். கடைசியில வந்து டிக்கா இலைப்புள்ளி நோய் வரும் கடைசி கட்டத்துல. அது வந்து முதிர்ச்சி அடைகிற ஸ்டேஜ்ல வந்துச்சுன்னா அதை வந்து பெருசா நம்ம இது பண்ண வேண்டியதில்லை.
1: சரி,
0: இது ஆரம்பத்துல வந்து இழைப்பேனும் இலை சுட்டு புழுவும் அதுக்கு தந்த ரசாயன மருந்தை அடிச்சு கட்டுப்படுத்தணும்.
1: சரிங்க, இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்களே சொன்னீங்க சூப்பர் எல்லினோ இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. மழைப்பொழிவு எப்படி இருக்கும்னு தெரியல, எங்க பார்த்தாலும் ஹீட் வேவ்னு சொல்லக்கூடிய வெப்ப அலை வந்து வீசிக்கிட்டே கிடக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் இப்ப என்ன சூழல், என்ன பயிர் ஏதாவது இருக்கா, என்ன நிலைமை உங்களை பொறுத்தவரைக்கும்?
0: இன்னைக்கு வந்து விவசாயி வந்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா சோள பயிர் பண்றதுதான் உத்தமம். இன்னைக்கு சோளப்பயிர் போட்டு மழை பெஞ்சாலும் பார்த்துக்கலாம், மழை பெய்யலன்னா பார்த்துக்கலாம், அடுத்தது விளைஞ்சாலும் பார்த்துக்கலாம், விளையலன்னாலும் மாட்டுக்கு தட்டையாகும். மற்ற எந்த இது வச்சாலும் அது நமக்கு வந்து லாபம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா எந்த சமயத்தில் மழை பெய்யும் இது பண்ணும் ஒரு சூழ்நிலையை வந்து நம்மளால் கணிக்க முடியல, யாராலையும் கணிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலாம் பார்த்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாரெல்லாம் மக்கள்லாம் ஹீட் வேவ்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அதனால ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வறட்சி, நம்ம இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வறட்சியான இது இருக்குது. சீனாவில் வந்து அவ்வளவு மழை பெஞ்சு எல்லாம் இது பண்ணுது, ஒரு பக்கம் மழை பெய்யுது ஒரு பக்கம் வந்து வறட்சியா இருக்குது. அந்த வறட்சியா இருக்கிற இந்த சூழலில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்மளால பிரிடிக்ட் பண்ண முடியல. இதுதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி வானிலை முன்னறிவிப்பு கொடுக்கறாங்கல்ல, அவங்களே வந்து வறட்சி தான் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய எந்த அளவுக்கு வறட்சி இருக்கும், எப்ப மழை பெய்யும், எப்ப இது பண்ணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. நாங்க விவசாயி கையில இருக்கிறதெல்லாம் கொண்டு பணத்தை செலவு பண்ணி போட்டுட்டா அதுல வரலன்னா அந்த நட்டத்தை யாரு இது பண்ணுவாங்க இன்றைக்கு சூழல்ல?
1: அப்படி இருக்கும்போது சரி, இந்த வருஷம் என்ன மாதிரி பயிர் போடலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா?
0: என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இருக்கிற சூழல்ல இருக்கிற தண்ணிய வச்சுக்கிட்டு சோள பயிர் பண்ணி இது பண்றது மாட்டுக்கு வந்து தீவனமாகும், விளைஞ்சு வந்துச்சுன்னா சோளம் இது பண்ணிச்சுன்னா அது ஒரு லாபகரமா இருக்கும். இதுதான் இன்னைய சூழல்ல ஒரு
1: இந்த வருஷம் நெல் எல்லாம் போடுற ஐடியா இல்ல,
0: குறைச்ச தண்ணியை வச்சு நெல் சாடு எப்படிங்க இது பண்ண முடியும்? இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த தண்ணி இப்ப இல்லங்கிறாங்க. சென்னையில பாருங்க, 40-50 நாளைக்கு தான் தண்ணி இருக்குங்கிறாங்க குடி தண்ணிக்கு. அடுத்தது முதல்ல டிபிசி இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்யூர்மெண்ட் சட்டர் வந்து இது பண்ணி நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. அப்ப பாசனம் வந்து நெல் சாவடி பண்ணாங்கன்னா சென்டரை ஓபன் பண்ணுவாங்க. அதுக்குண்டான நெல் மோட்டாராக நெல் சாவடி பண்ணா சென்டர் ஓபன் பண்ணா நம்ம செய்யலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி இல்ல. ஒரு பாரம்பரிய நெல் ரகமோ வேற ஏதோ செய்யலன்னா அதுக்கு ஒரு 4.5 மாசத்துக்கு உண்டான தண்ணி என்ன செய்ய
1: முடியும்? தண்ணி இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பொதுவா சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு இது சம்பந்தமா என்னென்ன தகவல் கிடைச்சதுங்க? இப்ப வேளாண்மை துறையில இருந்தோ இல்ல மித்த இடங்கள்ல நம்ம கேவிகே மாதிரி இடங்கள்ல இருந்தோ அவங்களோட ஆலோசனை அப்படிங்கறது நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க இந்த வருஷம்?
0: அதாவது கேவிகேல வந்து குருவைக்கு இந்த நெல் ரகங்களை சாவடி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய இன்றைய சூழல்ல வந்து யாருமே உறுதியா நீ செய்ய வரலன்னா நஷ்ட ஈடு கொடுக்குறோம் அப்படிங்கிற இது சூழ்நிலை இல்லாம இருக்குது. பாருங்க, ஆத்துல தண்ணி கிடையாது, வாய்க்கால தண்ணி கிடையாது. இந்த நெல் சாவடி சூழ்நிலை இல்லாம இருந்தா கூட அடுத்தது வாழை கொடிக்கால் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இது விவசாயி தடுமாட்டு கிடக்குறாங்க.
1: சரி, இப்ப வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டமிட்டு இருக்கிறது இந்த மாதிரி சோளம் போடுறது, மக்கா சோளம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றான் அப்படின்ற யோசனை தான் இருக்கிறீங்க. இது இல்லாம மாடுக்கன்று ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க?
0: இருக்குது, ஒரு 4-5 பசுமாடு இருக்குதுங்க, ஆடு 2-3 ஆடு இருக்கு, கோழி வந்து நாட்டுக்கோழியை வந்து இது பண்ணிட்டு வச்சிட்டு இருக்குங்க.
1: இப்ப அந்த மாட்டுக்கான தீவனம் இது எல்லாமே திட்டமிட்டு வச்சிருக்காங்க.
0: அதுக்காக தான் முக்கியமா நமக்கு இல்லைன்னா கூட நம்ம இது வந்து காசு கொடுத்தா வாங்கிக்கலாம், ஆனா மாட்டுக்கு வந்து தீவனத்துக்கு வேணுங்களே வழி. இப்ப நெல்னா வைக்கப்புள்ள வரும், வைக்கப்புள்ள இல்லாத சூழல சோளத்தட்டை இருந்துச்சுன்னா மாடுகளுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல.
1: சரி, அதனால அதுக்காவது நமக்கு அது சரியா செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க.
0: ஆமா,
1: இப்ப நான் முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. நீங்க வீட்டுல இருக்கிறவங்க திருப்பி இந்த விவசாயத்துக்கு வர்றதுக்கு விரும்புறாங்களா அடுத்த தலைமுறையில என்ன செய்யறேன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுங்க.
0: எனக்கு 77 வயசு ஆகுதுங்க, என் பையன்க எல்லாமே ஒருத்தர் பிசினஸ் லைன்ல

0: போயிட்டாங்க. அடுத்தது என் பேரனுங்க பேத்திங்க எல்லாமே காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க.
1: சரிங்க,
0: அவங்களோட இது வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒழிய யாரும் சேத்துல கை வைக்கணும்னு யாரும் நினைக்கல. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அவ்வளவுதான் இன்னைக்கு சூழ்நிலை தான். ஏன்னா இன்னைக்கு யாரையும் வந்து போர்ஸ் பண்ணி நீ இதுக்குதான் செய்யணும் இதுதான் இது பண்ண. ஒரு காலகட்டத்துல வந்து தாத்தா பாட்டி இது சொன்னாங்கன்னா பேரம்பேத்தி ஏத்துக்குவாங்க, அடுத்த காலகட்டம் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பேரம்பேத்தி என்ன சொல்றாங்களோ அதான் அப்பா அம்மாவும் ஏத்துக்கணும் தாத்தா பாட்டியும் ஏத்துக்கணும். இன்னைக்கு விவசாயத்துல மட்டும் இல்ல எல்லா இதுலயுமே இந்த டிசைனிங் ஃபேக்டர் வந்து அவங்க தான்.
1: இல்ல அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா இருந்தாலும் எல்லா பொறுப்பையும் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது இல்ல. ஏன்னா உங்களுக்கான ஒரு அதாவது நீங்க இத்தனை வருஷம் சேகரித்து வைத்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஒரு சமூகத்துக்கான விஸ்டம்னு நம்ம சொல்றோம், ஒரு கூட்டு அறிவு. இன்டெலிஜென்ஸ்ன்றது தனிப்பட்ட மனிதருக்கு இருப்பது, விஸ்டம் அப்படிங்கறது ஒரு சமூகத்திற்கான ஒரு கூட்டு அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நமக்காக சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அறிவு, பல்லாயிரம் வருஷமா நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் குழந்தைங்க கையிலயும் சின்னவங்க கையிலயும் நம்ம குடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்ல. பட் எதை குடுக்கணும் எதை குடுக்க கூடாதுன்ற முடிவு நம்ம வரணும். அவங்களும் சில சமயம் சரியா இருக்கலாம், நம்மளும் சில சமயம் சரியா இருக்கலாம். அப்ப நம்ம அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் இருக்கு. அவங்க வந்து ஒரே நேரத்துல இது வேணாம் அப்படின்னு நிராகரிச்சுட்டு போறாங்கன்னா நிராகரிச்சு போறதுக்கான காரணம் ஆயிரம் இருக்கலாம். பட் ஆனா இதை வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும். நீங்க நிராகரிக்கிறதுக்கு நீங்க சொல்லலாம் ஆயிரம் காரணம், அது மாதிரி நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஏன்னா இது வந்து சமூகத்தோட இயல்பு இல்லைங்களா. ஒருத்தருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, நல்லா படிக்கிறாருன்னா ஒரு நல்ல வேலைக்கு போறதுன்றது ரொம்ப இயல்பான விஷயம். அந்த வேலைக்கு போகும்போது விவசாயம் செய்யறது அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு சமூகமும் நிறைய முன்னேற்றங்கள் வந்து தமிழ்நாடு வந்து கண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் தொடர்ச்சியா விவசாயம் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனா விவசாயம் பண்றதும் எல்லாருக்குமான ஒரு சமூக பணியாக நம்ம பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. நம்மகிட்ட ஒரு இடம் இருக்குன்னா அதை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணலாம், எப்படி ஆக்கப்பூர்வமாக அது அந்த சமூகத்துக்கு எடுத்துட்டு போகலாம். பயிர் பண்றது அப்படின்னா நெல்லோ வாழையோ இது மட்டும் இல்ல, ஒரு மரப்பயிர் கூட ஒரு நல்ல சாகுபடி தான், அதுவும் விவசாயம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த விவசாயத்தை எடுத்துட்டு போறதோட முக்கியம் என்னன்றது நீங்களும் அந்த குழந்தைங்கள்ட்டயோ சின்னவங்கள்ட்டயோ, ஏன்னா இப்ப என்கிட்ட பேசும்போது கூட இது ஒரு நேர்முகம் மாதிரி இல்ல, என்கிட்ட நீங்க வாதாடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது வீட்லயும் வாதாட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல.
0: நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். உழுது பயிர் செய்து அதில் வருகின்ற உணவு தானியங்களை உண்டு வாழ்வாரதான் வாழ்வாருங்க. மற்றவங்க எல்லாம் அவங்கள போய் கும்பிட்டு எனக்கு வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தொழுது உண்டு அவங்க வந்து பெற்று வாழ்ந்தாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னாருங்க. இன்னைக்கு அப்படியா இருக்குது விவசாயியோட நிலைமை? நீங்க வந்து இது வந்து விஸ்டம் இந்த இதெல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா சொல்றதுக்கு கடமைப்பட்டவன் தான். ஆனா தே ஆர் நாட் ரெடி டு கெட் த நாலேஜ் ஃப்ரம் மீ. இன்னைக்கு சூழ்நிலை இது பண்ணுவது, நான் வந்து சாதாரண செல்போன் வச்சிருக்கேங்க, அவங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும், இவ்வளவு நேரம் தான். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை, ராத்திரி படுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட இது பண்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க எது செய்யறாங்கன்னா ஒரு லிமிட்டு தான் இது பண்ண முடியும். பையங்க கிட்ட மருமக கிட்ட கூட என்னால அதிகமா இது பண்ணல, அது வந்து காலத்தின் கட்டாயம். தவறுன்னு சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து இதைத்தான் செய்யணும் அப்படிங்கறது போர்ஸ் பண்ணவும் நம்மளால முடியாதுங்க. வேணா ஒரு கைட் பண்ணலாம், ஐயா இந்த இதுக்கு போ, இந்த வேலைக்கு போ, இந்த டிஎன்பிசி எழுது, இது யூபிஎஸ்சி எழுது, இதெல்லாம் சொல்லி இது பண்ணலாம். ஒழிய அவங்க அதை ஏத்துக்கிட்டாதான் ஒழிய, இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. கட்டாயம்
1: அது என்ன உண்மைதான், எதா இருந்தாலும் நம்ம சொல்லலாமே தவிர கேக்குறவங்களை பொறுத்துதான் அதற்கான இது இருக்கு. பட் ஆனா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை,
0: அது வந்து இருக்கணும். அது வந்து எப்பவுமே நான் வந்து தயாராக தம்பி இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோட ஒழிய சரி சரின்னு சொல்லிட்டு போங்களே ஒழிய, ஆனா வந்து நான் சொன்னது செய்ய மாட்டாங்க, இதுதான் உண்மை. ஆனா நேரடியா வந்து செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க.
1: சரிங்க, நிறைவாக ஒரு விவசாயியாக இப்போ உங்களோட அனுபவம் நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருட அனுபவம் இருக்கு, நிறைய சூழல்களை வந்து சந்திச்சிருக்கீங்க, எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க, அதுக்கேற மாதிரி திட்டமிடுறீங்க. ஒரு திட்டமிட்ட விவசாயம் தான் ஒரு விவசாயம் வந்து காப்பாற்றும். தொடர்ச்சியாக அவர் வந்து என்ன செய்யணும்னா ஒரு வணிக ரீதியாக நம்ம போடுற பயிர் வந்து நல்லபடியாக வருமா கரெக்டாக விற்க முடியுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு பண்ணார்னா மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர உணர்வு பூர்வமாக செஞ்சார்னா அது வந்து பெரிய அளவுக்கு பயன் இருக்காது. ஏன்னா எந்த ஒரு முடிவுமே நம்ம உணர்வு பூர்வமாக எடுக்கும்போது அது சரியா இருக்குமா இல்லையான்றது தெரியாது, வெறும் உணர்ச்சியாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு சரியான முடிவாக இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதா இருந்தாலும் திட்டமிடணும், யோசிக்கணும், நல்லது கெட்டதை வந்து உணரணும். அதனால இது பழைய விஷயம் அப்படின்றதுக்காக அது கெட்டதும் இல்லை, புதுசாக வந்து இருக்குன்றதுக்காக அது நல்லதும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு சரியான தொழில்நுட்பத்தையும் சரியான பயிரையும் வந்து நம்ம கடைபிடிக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். அதுவும் இந்த எல்லினோ மாதிரி காலத்தில் அது ரொம்ப அவசியம் அப்படின்றத வந்து உணர வேண்டியது இருக்கு. சில சமயம் நம்ம பொறுமையா இருக்கிறது கூட அவசியம் தான். இந்த வட்டி போடாமல் எந்த பயிரும் போடாமல் ஒரு மாட்டுக்கு மட்டும் நான் பயிர் போட போறேன்னு சொன்னது கூட ஒரு நல்ல விஷயம்.

0: விஷயம்தான். முடிவு எடுக்காமல் இருப்பது கூட சில சமயம் முடிவாக மாறிவிடுது. அந்த மாதிரி நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு வந்து நிறைய விவசாயிகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அவங்க ஏதாவது இப்ப உங்களோட அனுபவத்துல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுங்க, எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
1: 99 522 73 502 இங்கிலீஷ்ல சொன்னோம்னா 99 522 73 502.
0: உங்களோட உரையாடின இந்த நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய தகவல்களும் தேவையான ஒரு செய்திகளையும் கடத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ரொம்ப எளிய மொழியில எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு விவசாயியா உங்களோட வாழ்வியல வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரோட விஷயத்திலையும் ஒவ்வொருத்தரோட தகவல்லையும் நமக்கான சில செய்திகள் இருக்கும். அது மாதிரி உங்கள்ட்ட இருந்து நிறைய செய்திகள் வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். நிகழ்ச்சியில பங்கிட்டது மிக்க நன்றிங்க.
1: நன்றி.
2: நம்ம திருச்சிராப்பள்ளி தொட்டியும் சுப்பையா அண்ணன் சொன்ன மாதிரி சோளத்தை போடுக்கா
3: அப்படிங்கற.
2: சோளத்தை போட்டா நீ விற்பனையும் பண்ணிக்கலாம், ஆட்டு மாட்டுக்கும் போட்டுக்கலாம்.
3: அப்பா ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கற.
2: அதேதான்.

நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மாடித்தோட்டம் குறித்த ஒருநாள் நிலைய பயிற்சி நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட

0: தேவைகளுக்கு ஏற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் பலதரப்பட்ட மருத்துவ குணங்களை கொண்ட காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குழித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி போன்றவை குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நமது அன்றாட ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதோடு ரசாயனம் இல்லாத உணவு கிடைக்கப் பெறுகிறது. இப்பயிற்சியில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளோர் 0431 என்ற முன்னிணைப்போடு 296-28-54 மற்றொரு எண் 88-38-12-67-30 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு இந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாளை மறுநாள் 23 வியாழக்கிழமை லாபகரமான ஆடு வளர்ப்பு ஒருநாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சேர விரும்புவோர் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 தொடர்பு எண் மீண்டும் 233-17-15. ஆடு வளர்ப்போர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நுண்கீரைகள் வளர்ப்பு பயிற்சி முகாம் இம்மாதம் 29 புதன்கிழமை காலை 10 நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம், விதை தேர்வு செய்தல், விதைப்பு முறை, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல் பற்றி விரிவாக கற்றுத்தரப்படும். ஆர்வம் உள்ளோர் ₹500 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு 944-29-68-779 தொலைபேசி எண் மீண்டும் 944-29-68-779. ஆர்வமுள்ளோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: உழவர் அழைப்பு மையம்,
3: கிசான் கால் சென்டர்,
2: 1800-1805-551.
3: வேளாண்மை தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும்
2: தொடுங்கள். 1800-1805-551.
3: வாரத்தின் எல்லா நாட்களிலும்
2: காலை 6 தொடங்கி இரவு 10 வரை
3: 22 இந்திய மொழிகளில் ஆலோசனைகள்.
2: உழவர் அழைப்பு மையம், கிசான் கால் சென்டர், 1800-1805-551.
3: தொட்டதும் கிடைக்கும்
2: சட்டண தீர்வு.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு

நேரம் இரவு 8 மணி, இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா மால்டோவா இடையே வர்த்தகம், முதலீடுகள், மேலாண்மை, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. 3 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக மால்டோவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமது பயணம் 2 நாடுகளுக்கு இடையே பரஸ்பர நட்புறவையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தியிருப்பதாக கூறினார். நீட் நுழைவுத் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற 2 அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதத்தை 20% மேல் உயர்த்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், அதிக அளவில் எத்தனால் கலப்பு தொடர்பான முடிவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடம் கலந்தாலோசிக்கப்பட்டனரே எடுக்கப்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் ஜூன் மாத நிலவரப்படி 55.49 கோடி பயனாளிகள் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டதாக நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பல்வேறு

0: நாடுகளின் பண பரிமாற்ற திட்டத்தில் யுபிஐ இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் தனிநபர் மற்றும் வர்த்தக பரிவர்த்தனைகள் இலகுவாக நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேட்டூர் அணைக்கு கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் வராத நிலையில் சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழு அலுவலர்களுடன் முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்தார். இதேபோல் நீர்வளத்துறை திட்டங்கள் குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. நீராட்சி திட்டத்தை செயல்படுத்துவது, பாசன பருப்பை அதிகப்படுத்துதல், நதிநீர் இணைப்பு பாசன திட்டங்களை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழக அரசு மாணாக்கர்களுக்கு கல்வி கற்க தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு பள்ளியில் பயின்று 10-12 வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கருக்கு ஊக்கப்பரிசு வழங்கி பேசிய அவர், கல்வி ஒன்றே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆயுதம் என்றும் இதனை கருத்தில் கொண்டு மாணாக்கர் அனைவரும் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் தொழில்துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். சேலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் தோறும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களில் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில்நெறி விழிப்புணர்வு மற்றும் திறன் வாரப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு சான்றிதழ்களை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 826 மனுக்களை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் பெற்றுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விழாவை ஒட்டி நடைபெற்ற பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை போட்டி பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அரியலூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்த மாற்றுத்திறனாளிகள் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலக சந்தன மரக்கிடங்கில் காணாமல் போன 1.5 டன் எடையுள்ள 55 சந்தனக்கட்டைகளை தேடும் பணியில் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி நெமிலி பகுதிகளில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் 200 குடும்பங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிடக் கோரி 30 பள்ளி குழந்தைகள் உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென் தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரியாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கிரான்சன் இணை முன்னேறியது. உலான்பதாரில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதலாவது தகுதிச் சுற்றில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா, மாலிக் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, கிடாம்பி ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Track, it's time from something really interesting and happening for you all. Bringing you the FIFA World Cup 2026 updates for you all. Stay tuned, all you football lovers. This is the latest update for you.
3: World Football Update from the BBC.
4: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. There will be lots of Spanish fans who've enjoyed their celebrations after winning the World Cup. Ferran Torres' extra time strike giving Spain a 1-0 win over 10-player Argentina and allowing them to lift the trophy for a second time. It was a tetchy final which saw Argentinian hands thrown at the full-time whistle. Chris Sutton was part of the BBC commentary team. He says Spain deserved their success.
5: They are and have been the best team, and it is good for football, and it's good they won today. And as much as I admire Argentina for all their fight and guts and housery, it would have been a travesty, really, had they got over the line today.
4: The Argentina manager, Lionel Scaloni, was in tears in his post-match press conference. He said he didn't know if he could carry on in the job, and now there are questions

0: பகல் போய் இரவு வந்தது, கூடவே நிலவு வந்தது. நிலவு வந்ததும் நினைவு வந்தது. இரவை குளிர்விக்கும் விதமான கானங்கள் நம் மனங்களை நிறைக்க செய்யும் நேரம் இது. இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். 80-90களின் பசுமையான நினைவுகளோடு பயணிக்கலாம். இப்போது நேயர்கள் விருப்பப்பாடுகளை கேட்டு ரசிக்க
1: தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

0: இரவு பொழுதே இசையால் இனிமையாக்கும் இரவு இசை இனிமை கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் மலைச்சி மாவட்டம் கன்னியாகுமரி ரெங்கம்மாள் மேடம்.
0: சொல்லுங்க ரெங்கம்மாள் அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: நீங்கள் கேட்டதுலேருந்து பிள்ளை நீலா ஜானகி பாடினது மேடம். ஜானகி இறந்ததுலேருந்தே கேட்கல, ட்ரை பண்ணுற மேடம், கிடைக்க மாட்டேங்குது.
0: அப்படியா, நீங்கள் கேட்ட பாடலுக்கும் இன்றைய தினத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது தெரியுங்களா?
1: தெரியாதுங்க.
0: இன்னைக்கு சர்வதேச நிலவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது இல்லையா? நிலா அப்படின்னா, இப்ப நீங்க யதார்த்தமா அந்த பாடலை கேட்டீங்க, நிலா அப்படின்னா வேற என்ன பாடல் உங்களுக்கு தோணும்? ஏன்னா நிலவு வச்சு நிறைய நம்ம தமிழ் சினிமாவில பாடல்கள் இருக்கு இல்லையா? பிள்ளை நிலா அப்படின்னு நீங்க யதார்த்தமா கேட்டீங்க, அது இன்னைக்கு எப்ப நாளுக்கு ஏத்த மாதிரி பொருத்தமா அமைஞ்சு போச்சு. அப்படிதானே, வேற என்ன பாட்டு தோணும் உங்களுக்கு நிலா பாட்டு அப்படின்னா?
1: பாடல் இல்லாமல் எஸ்பி பாட்டு.
0: எஸ்பி அவர்கள். இப்ப நம்ம இந்த பாடல் கொடுத்துடலாமா?
1: நீங்கள்
0: நன்றி இணைப்பு வந்ததுக்கு.

0: இரவு சினிமை கேட்டு இணைஞ்சிருக்கும். நேரம் 8:20. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், கேக்குதுங்களா?
0: கேக்குது. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் காங்கேயம் பக்கத்துல இறந்த கால் போய் மணி வேசனம் சார்.
0: மணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கணும் சார், நம்ம எஃப்எம் கேட்டுக்கிட்டு.
0: நானுமே உங்களை மாதிரி பேச ட்ரை பண்றேங்க, ஆனா வர மாட்டேங்குது.
1: இல்லை சார், எங்களுக்கு வந்து சித்த தமிழ் சார், நாங்கள் திருப்பூர் மாவட்டம் சேர்ந்தீங்களா?
0: சரி,
1: அதனால வந்து நாங்கள் நல்லா தெளிவாக பேசுவோம் சார்.
0: சரி. என்ன பாடல் வேணும்?
1: புதிய தோரணங்கள் வந்து மூக்குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சைக்கிழங்கு வரவாட்டேங்க சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.

0: இரவு நம் இதுக்கு இனிமை சேர்க்கும் 80-90களின் பசுமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமேல நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்கய்யா?
1: கரூர் மாவட்டம் ஆத்திமலையிலிருந்து காளிதாஸ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: நீங்க அதான் சொன்ன பாட்டு எனக்கு முதல் மரியாதையில இருந்து முதல்
0: நிலா பாட்டு முதல் மரியாதையில இருந்து கொடுத்துடலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிமா, நன்றிமா.

0: இரவை குளிர்விக்கும் இதமான பாடல்களோடு இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய நடத்தி நேயர் வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: சுப்பலட்சுமி மேடம்.
0: சொல்லுங்க சுப்பலட்சுமி, அவர்களுக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: வீரத்தாளத்துல இருந்து வாடிப்பட்டி மாப்பிள்ள அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றிமா.
1: சரிங்க மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:36 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து?
1: நான் ராஜம்மாள் பேசுறேன். கண்டோன்மெண்ட்.
0: கண்டோன்மெண்ட்லேருந்து ராஜம்மாள்.
1: என்ன சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மௌன ராகத்திலேருந்து நிலாவேவா.
0: எல்லாம் நீங்கள் நிலவு பாட்டாக போயிட்டு.
1: நிலாவேவா சொல்லாதேவா என்னாலும் நீ
0: ஏற்கனவே வந்துருச்சு.
1: என்னை நீ மறைந்தாலும்
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம் சார்.
0: நன்றிம்மா. நன்றி நன்றி.

0: 8:41 நேர்கள் கேட்டு நின்றிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு பொழுது இனிமையாக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்முடைய நேயமடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: அண்ணே இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா மேலக்கோட்டையிலிருந்து செல்வி பேசுறேன் மேடம்.
0: மேலக்கோட்டை செல்வி அவர்களுக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: நாடோடு சென்ற படத்திலிருந்து மனிதே மனை செய்யல அந்த பாடல்.
0: நன்றி வாய்ப்பில் வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
2: மணியே மணி குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: 102.1. நிகழ்ச்சியில் நம்மோடு நீங்க அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: காட்டுமன்னாரோடி வட்டம் மேலக்கஞ்சமல்ல வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா எல்லோரும்?
0: நல்லா இருக்கும் பன்னீர்செல்வம். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என்ன சமச்சான்ல இருந்து ஆடியில செய்தி சொல்லி அந்த பாடல் கொடுங்க.
0: ஆடி வந்துருச்சு, இப்ப செய்தி சொல்லணுங்கிறீங்க. ஆடி தள்ளுபடிதான் இப்ப நிறைய இருக்குது, அதனால நிறைய விளம்பரங்களும் வருது.
1: அதனால
0: அதுதான் இப்போதைக்கு செய்தி சொல்ல முடியும் உங்களுக்கு.
1: ஆமா,
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க.
0: நன்றி
1: நன்றி, வணக்கம் ஐயா.

அருமையான பாடல்கள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நம்ம எஃப்எம் ரெயின் போ 102.1 நேரம் 8:47 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமே நேர்களை. உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240 102.1 மற்றொரு எண் 246

0: இதயத்தை வருடம் இனிமையான பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சியில் அடுத்ததா நிறைவு நேயராக வரக்கூடிய நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரை இருந்து?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்ல இருந்து சையதத்தார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: சின்ன கவுண்டர்ல இருந்து இந்த வானத்தை போல மனம் படிக்கும் நல்லவன பாட்டு கொடுத்துருங்க எல்லா நேரங்களுக்காகவும்.
0: அனைவருக்காகவும் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க.
1: ஓகே மேடம், ரொம்ப நன்றி. லைன் கொடுத்து
0: நன்றி. நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது
1: இரவு இசை இனிமை.
0: பங்கேற்று கேட்டு ரசித்து முயற்சித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி.
0: பிரியா வரியம் வைரமணியுடன் ஐ எம் அப்பாஸ் கான். வணக்கம் நேயர்களே.
2: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9. டெல்லி அஞ்சலாக.

இரவின் நிழலில் ஓர் இசை பயணம். வான்மேகங்கள் பொழியும் கனமழையில் நனைந்திருக்கலாம் இப்போது இனிய ராகத்தில். திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தென்றலின் வீதியில் உலாவரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நனைத்துச் சொல்லும் இது இனிய ராகம்.

இரவின் மடியில் இனியதோர் இசை பயணம். காலம் கடந்த மேட்டுகள் இன்று மீண்டும் மனதை தேடி வருகின்றன. நினைவுகளை நினைக்கும் இனிய பயணம் தொடங்குகிறது. இப்போது ஞாபக வர்தி நிகழ்ச்சி திருச்சி FM ரெயின்போ 102.1. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான காவிய கானங்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாருங்கள். சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 246 102 1 240 102 1. நம்ம தமிழ் சினிமாவில் நிலவு அப்படின்றது வெறும் இயற்கை காட்சி மட்டும் இல்லைங்க. காதல், ஏக்கம், நினைவுகள், கவிதை, கற்பனை, இப்படி பல உணர்வுகளோட அடையாளமாக பல தசாப்தங்களாக பயன்படுத்தப்பட்டு வருது. காதல் பாடல்களோட பின்னணியில் நிலவு தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் தொடங்கி இன்றைய நவீன திரைப்படங்கள் வரைக்கும் நிலவை வர்ணித்தும், நிலவோடு காதலியை ஒப்பிட்டும், நிலவை தூதுவனாக கொண்டும் எண்ணற்ற பாடல்கள் உருவாகி இருக்கு இல்லையா? அவற்றில் பல பாடல்கள் காலத்தை வென்று இன்றும் ரசிகர்களோட மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில நம்மோடு இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: இந்த இடைவெளிக்கு பிறகு வானவில் பண்பலையினையும் நான் சொல்லக்கூடியது வடகட முருகானந்தம் மேடம்.
0: முருகானந்தம் அவர்களே, ஆமா பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிதான் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா இருக்கோம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படித்தாளமன்ற பாட்டு போடுங்க.
0: பல் வழங்கிலாமா இணைப்புல இருந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: 10:12 நேரில் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா இது? ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து ஐயா?
1: கோவிந்தராஜன் பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நல்லமா இருக்கும். கோவிந்தராஜன் ஐயாக்கு என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: பறக்கும் பாதையில கல்யாண நாள் பார்த்து
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: ரொம்ப நன்றிமா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 10:18 நேரில் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவின் அமைதிக்கு இன்னும் அழகு சேர்க்கும் காவிய பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம்மா.
1: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் டைல பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா. தேவேந்திரன் ஐயாக்கு என்ன விருப்ப பாடல் இருக்கலாம்?
2: எனக்கு வந்து 6 புஷ்பங்கள் படம், அது MS விஸ்வநாதன் ஐயா இசைமைத்து பாடியிருப்பாங்க. ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகை அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா வரிகள் வரும். அதுல இடையே கேட்கல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு நல்ல பாடல் அந்த பாடல்.
1: சொல்லுங்கம்மா. நன்றி.
2: எல்லாத்துக்கும் நன்றி. நன்றிங்கம்மா.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ளவா?

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வருதே கேட்டு இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நேயர்களே உங்களுக்கு விருப்பமான கவிதை பாடல்களை கேட்டு ரசிக்க தொடுவாங்க. சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1 நிகழ்ச்சியில் அடுத்தது விருப்ப பாடல் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.

0: மேம், எஸ்னப்பட்டி ரமேஷ் மேம்.
1: சொல்லுங்க ரமேஷ் அவர்களே.
0: உரிமை குரல் படத்துல இருந்து வெளியே கதை எழுது
1: தாங்க வேணும். நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
0: ஓகே மேம், தேங்க்யூ மேம்.

0: ஞாபகம் நிகழ்ச்சியை கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் அடுத்த நேர் வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேடம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்தங்க ஐயா?
1: காரைக்கல் இருந்து ராமலிங்கம் மேடம்.
0: சொல்லுங்க ராமலிங்கம் ஐயாவுக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பாடம் உள்ளத்தில் குழந்தையடி, பாடல் கண்ணுக்கு நீ ஒரு தண்ணி பொண்ணு, வெறும் கருத்துக்கு நீ பச்சை மண்ணு. சீர்காழிக்கு வந்து ராஜா வாணிஜரம் படிப்பாங்க.
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: மனதை வருடும் காவிய பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபக வருதி நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களையும் கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பெண்ணோடு 246-102-1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். யார் இங்கிருந்துமா?
1: திருவானைக்காவல்ல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல்?
1: அன்னைக்கு வண்ண கோலங்கள் அருமையா இருந்தது, பாராட்டுக்கள்.
0: நன்றிமா, நன்றி.
1: எனக்கு வந்து எங்க வீட்டு பெண் அப்படிங்கிற படத்துல இருந்து தெய்வ மலரோடு வைத்த மனம் நறுமணம், அன்பு மனதோடு வைத்த மனம் திருமணம், கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் ஃபேமஸ்.

0: செவி வழி நுழைந்து இதயத்தை மீட்டும் பொற்கால பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்து நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தனபால் மல்லிகா பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மாட்டுக்காரிலிருந்து ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ணை சாய்க்கிறான பாட்டு வேணுங்க.
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: ரொம்ப நன்றிங்க.
2: ஒரு பக்கம்

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அன்று மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவுகளுடன் நிழலாடும் தேனமுத கானங்களை நேர்வரப்பு பாடலாக கேட்டு ரசித்து இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தது விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
2: என்ன
1: விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
2: பொற்சிலை படத்துல வந்து அழகை பாட வந்தேன் தமிழில் வார்த்தை இல்லை அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றியுமா வாய்ப்பு.
1: நன்றி வணக்கம்.

0: காற்றலைகளாக அமைய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபக உறுதி நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் முடித்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: அன்புச்சோடி பிரியமுள்ள பிரியா வைரமணி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஒரு வாரம் இடைவேளைக்கு பிறகு 102.1 FM இணைவது மலைக்குடி பற்றி சண்முகம்.
0: சொல்லுங்க சண்முகம் ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம், அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க, நாங்களும் கேட்டு ரசித்து விட்டு இருக்கோம். 102.1 கேளுங்க, எப்போதுமே நல்லதுங்க.
0: மகிழ்ச்சி
1: அடிப்படையில நாங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம்
0: மேடம். சரி மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து படம் வந்து பல்லாண்டு வாழ்க, அதுல ஒரு சூப்பரான பாட்டு, மாசி மாச கடைசியிலே மச்சா வந்தாரு, பங்குனி மாச பாக்கு வச்சு பரிசம் போட்டாரு.
0: அது ஆடி மாசம் பாருங்க. அப்படியா,
1: இனிய இரவுல 102.1 வழியா காற்றுல தவளை விடுங்க அனைத்து இளைஞர்களையும் தொடக்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்.

0: இரவை இனிமையாக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக ஞாபகம் நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய இணையமடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்துங்க ஐயா?
1: பட்டராஜன் வந்தவ பாருங்க.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்துங்க அண்டேவா. பாட்டு வந்துங்க நான் பார்த்ததிலே அவள் ஒற்றியை தான் நான் அழகியிருந்தேன்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இணைப்புல நன்றி.
1: நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தித்திக்கும் தேனமுத கானங்களை நேர்வெப்ப பல்லா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர் யார் எங்கெந்தான்? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கெந்த ஐயா?
2: நான் நாகமங்கலத்திலிருந்து வீரப்பன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
2: மிருதங்க சக்கரவர்த்தியிலிருந்து அடி வண்ணக்கிணி என்ற பாடல்.
1: பாடல் வழங்கலாம். இணைப்பதற்கு நன்றிங்க ஐயா.
2: நன்றிமா.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகவதி நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் பண்பலை 102.1 MHz அலைவரிசையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

0: ஒட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது.